நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஸ்ராவண மாதம் 18 2026 ஆகஸ்ட் திங்கள் 9 இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் காலை 5:52. நாளொரு குரல். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கெடும். அழுக்காராமை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். மீண்டும் குரல் நம் நினைவிற்கு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்.

முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் தொடர்ச்சி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலின். தஞ்சாவூர் நரேந்திரன் மிருதங்கம். கோவிந்தராஜன் கட்டம். 12:10 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துகள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய திருவாசகம். பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளதரங்கம். ஏ எஸ் ராஜா சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர் தவிலில் வழங்கியிருப்பது. இடம்பெறும் தாளம் கண்ட திருவுடை. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சஷாங் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4:00 RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள். இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஜே ஜெயா ஆகியோர். சென்னை அஞ்சல். மாலை 5:00 கிராமிய தென்றல் எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாடல்கள் முதற் பகுதி. மாலை 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சிகள். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபா. சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி ஹைதராபாத் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:00 மதியம் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்லே நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் கருத்து

102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் பிரத்யேக முன்னெடுப்பு நிகழ்ச்சி அத்தியாயம் 6. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி

வழி நேயர் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் பாரதி தேவி. இனி வருவது இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Romani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல் உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்லை. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லையே, தூக்கம் இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாரா பாரதி சொன்னதைப் போல்

0: உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:14:37.

தாயின் கருணை போன்றது இறைவனின் அருள். அந்த அருளை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைய செய்யும் நெகிழ்வான பாடல்களின் வரிசை. ஆம், இது தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தின் தொடக்கமாக வரும் பாடல் டி.எல். மகராஜன் குரலில்.

நேரம் 6:20 21:00. செவிகளில் தேனாய் பாய்ந்து ஆன்மாவை இறைவனின் திருவடியில் சேர்க்கும் நாத வெல்லம் இது. ஆம், தெய்வீக ராகம் இது. தெய்வீக ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாம் குரலில்.

தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:26. சேவை செய்தி ஒன்று தங்கள் கவனத்திற்கு. புதுச்சேரி வீரர்வெளி உப்பளம் தொகுதி அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம், மாலை கும்பப்படையல். மற்றும் ஒரு சேவை செய்தி, புதுவை பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம், விடியற்றி உற்சவம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். தெய்வீக ராகத்தில் வரும் அடுத்த பாடல் எஸ் ஹாஜி எஸ் சையத் அலி பாடியது.

உங்கள் இல்லங்களை பக்தி பாடல்களால் அலங்கரித்தது தெய்வீக ராகம். நேரம் 6:33:06. சேவை செய்தி சில நம் நினைவிற்கு மீண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் திருக்கோவில் அருள்பாலிக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை திருத்தேர் வீதி உலா. புதுச்சேரி 3வது உலக திரைப்பட திருவிழா 2026 மூன்றாம் நாள் புதுச்சேரி சுயிஃப்ரான் வீதியில் உள்ள அலையன்ஸ் ஃப்ராசே பாண்டிச்சேரியில் நடைபெறும். புதுவை சின்ன சுப்பராய பிள்ளை வீதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானம் 45வது ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை மாலை இரவு நடைபெறும். நேர்களே, சேவை செய்தி பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் கருத்துக்களை நிலைய இயக்குநர் சேவை செய்தி பிரிவு இந்திரா நகர் கோரிமேடு 6 என்ற முகவரியில் எழுதி அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.
1: இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த தீனி தீனி இந்த பொறுக்குங்க பொறுக்குங்க. அது போறது மாமன் பொண்ணு மயிலு போல தெரியுது. ஆமா ஆமா, குடிக்க தண்ணி கொண்டு வர போகுது. சரி சரி.
2: கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு குக்கு குக்கு குக்கு.
3: என்னப்பா கோழியோட கோழி ஆயிட்ட?
1: காத்தமுத்தா வா, காத்தமுத்தா வாப்பா வாப்பா.
3: என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
1: கோழிகளுக்கு தீவனம் போட்டுக்கிறேன் பா, கம்பு கேவுரு.
3: ஓஹோ, சரி. கோழிக்கு தீவனம் போடுற, கோழியோட எச்சம்லாம் இருக்குல்ல?
1: ஆமா.
3: அதெல்லாம் ஏதாவது உரமாக்குறியா? என்ன செய்யற நீ?
1: அது என்ன காது முத்து, கோழி எச்சத்தெல்லாம் கூட்டி குப்பையில கொட்ட வேண்டியதானே?
3: அப்பா, கோழி எச்சத்துல நிறைய சத்து இருக்குப்பா. விவசாய நிலத்துல அதை கொண்டு போய் போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா.
1: எது கோழி எச்சத்துல சத்து இருக்குதா? என்னப்பா நீ?
3: அப்பா உண்மையதான்ப்பா நான் சொல்றேன். கோழி எச்சத்துல தழைச்சத்து ஒரு 5% மேல இருக்குப்பா. மணிச்சத்து ஒரு 2.5-3% இருக்குப்பா. சாம்பல் சத்து ஒரு 2% மேல இருக்குப்பா.
1: என்னப்பா அது, இத்தனை வருஷமா நான் அந்த எச்சத்தெல்லாம் கூட்டி கூட்டி குப்பையிலே கூட்டினுக்கிறேன் நானு.
3: அப்பா இது போக இன்னொன்னு சொல்றேங்கப்பா, கால்சியம் சத்து கிட்டத்தட்ட 4.5-8% வரைக்கும் இருக்குப்பா. தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மேங்கனீஸ் இது மாதிரி சத்துக்களும் கோழி எச்சத்துல இருக்குப்பா.
1: அட என்னப்பா இது, இவ்வளவு சத்துக்கள் இருக்குது நமக்கு இன்னைக்குதான் தெரியுது.
3: அப்பா இதெல்லாம் போக நுணுக்கமான ஒரு சத்து, அந்த செல்லுலோஸ் நம்ம சொல்றோம் இல்லையா?
1: செல்லுலோஸ்.
3: ஆமா, அதாவது அந்த செல்லுலோஸ் தான் நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடுறது இல்ல, எல்லாம் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சத்து.
1: சரி சரி,
3: அது கூட கோழி எச்சத்துல இருக்குதுப்பா.
1: ஓஹோ,
3: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப இந்த கோழி எச்சத்தெல்லாம் உரமாக்கி லாபம் அடையலாம்னு சொல்ற?
3: ஆமாப்பா, எவ்வளவோ பேரு இந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்றோம் இல்லையா, என்னது மண்புழு உரம்,
1: ஆமா
3: அது மாதிரி கோழி எச்சத்தையும் உரமாக்குறாங்கப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, அப்ப இந்த மக்கிய கோழி எரு எப்படி தயாரிக்கலாம், அதை பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
3: எப்பா, கோழி கழிவுகளை நாம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி,
3: அன்றாடம் நம்ம அதை சேகரிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துல கொஞ்சம் அதிகமா நமக்கு கிடைச்சோம். அப்புறம் அதை மக்குவதற்கு ஏதுவான ஒரு கரிமம் அல்லது தழைச்சத்து,
1: ஓஹோ
3: 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக வெட்டப்பட்ட வைக்கோல், இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கணும்பா.
1: சரி சரி சரி.
3: 1 டன் இது மாதிரி சேர்த்த பிறகு அது கூட 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: ஓஹோ,
3: இது கணக்கு. 1 டன் முடியல, 100 கிலோ தான் இருக்குன்னா 100 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சிப்பி காளானையும் நீ குறைச்சிக்கணும். 1 டன்னுக்கு 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: சரி,
3: இந்த மாதிரி அதை சேர்த்து 40-50% வரைக்கும் ஈரப்பதம் இருக்குமாறு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா குழகுழன்னு வச்சுக்கணும்பா. 15 நாளைக்கு ஒரு முறை நாம அதுக்கு பிறகு தண்ணி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
3: 21, 35, 42 நாள்ல நல்லா கிளறி விடணும்பா.
1: சரி,
3: இப்ப இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா 50வது நாள்ல கோழி பண்ணை கழிவு கலந்த வைக்கோல் கலவை.
1: ஓஹோ,
3: இதுதான் முழுமையான மக்கிய உரமா கிடைச்சிரும்பா. இத ஒரு பாக்கெட்ல போட்டு 1 கிலோ 25 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ,
3: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப கோழி பண்ண வச்சிருக்கலாம், இது ஒரு பெரிய லாபம்னு சொல்லு.
3: ஆமாப்பா, கோழி பண்ணையா இருக்குன்னா அங்க நிறைய அவங்களுக்கு கோழி எச்சம் கிடைக்கும்.
1: ஆமா,
3: அதுல இருந்து அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு உரத்தை தயார் பண்ணலாம். 5-25 கிலோ கொண்ட பொட்டலமா வியாபார நோக்கத்துல கோழி எருவா அவங்க தயார் பண்ணி விக்கலாம்பா.
1: ஓஹோ, அப்ப என் வீட்டுல ஒரு 10-15

0: அதிகமா கிடைக்குமா இல்ல?
1: உன்னை பொறுத்த அளவுக்கு வந்து நீ பெரிய அளவுல செய்யணும்னு அவசியம் இல்ல. நீ கோழி அருவா நீ 50 நாள் மக்க வச்சுதான் போடணுங்கிற அவசியமும் இல்ல. நீ நேரடியாவே உன்னுடைய கோழியோடைய அந்த எச்சங்களை வயல்ல கொண்டு போய் போடலாம்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: அப்படியே அன்னைக்கே கூட்டி அப்படியே போடலாமா?
1: தாராளமா போடலாம்ப்பா. அந்த மாதிரி நீ போடும் போது அந்த வயலுக்கு தேவையான சத்துக்கள் அதுல இருந்து கிடைச்சிடும்ப்பா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோழி எச்சத்தை மீன்களுக்கு உணவா கொடுக்கறாங்க. என்ன செய்யும், போய் சாப்பிடும். இப்ப மீன்களுக்கும் உணவாகவும் ஆச்சு, மிச்ச மீதி இருக்கிறது தண்ணில கரைஞ்சு அந்த தண்ணிய நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தணும்னா விவசாய நிலமும் நல்லா மகசூல் கொடுக்கும்.
0: ஆமா
1: ஆமாப்பா, இந்த மாதிரி பல வகையில நாம கோழி எச்சத்தை பயன்படுத்தலாம்ப்பா.
0: கத முத்த, ஒரு தெரியாத விஷயத்தை சொல்லிக்கிறப்ப நீ எனக்கு, நீ சொன்ன மாதிரியே என் வீட்டில் இருக்கிற கோழி போடுற அந்த எச்சத்தெல்லாம் நல்லா கூட்டிய மக்கிய கோழி எருவாக நான் மாத்தி என்னுடைய நிலத்துக்கும் சரி, இதன் மூலமா கோழியும் அதிகரிச்சு ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கிய அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா, கருத்தமுத்த உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன்.
0: சரி சரி,
1: எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இதுல செய்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, நான் போயிட்டு வரட்டுமா?
0: ஆ, பார்த்து போயிட்டு வா கதமுத்த. இந்த தீவனம் தீவனம் இந்த இந்த கொத்திக்கோ கொத்திக்கோ கொத்திக்கோ. ஆமா, என்ன நம்ம ஊர்ல ரேடியோ பாடுத? நண்பா, குப்பம் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னா மறந்து போயிட்டேன் பாரு. விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டிதான். சரி, இந்த தீவனங்கள்லாம் பொறுக்கிட்டு இருங்க, நான் போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமியே, லட்சுமியே,
2: என்னங்க?
0: மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனோம், சைக்கிளை தொடச்சி வைமா, சட்டு புட்டுன்னு கிளம்புமா.
2: சரிங்க.

0: நேயர்கள், இதுவரை மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும்

0: ஏற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்ட் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபெய் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:52.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு.
2: வழங்குபவர்
3: இ நாகப்பன் அவர்கள்.
4: நாம் மழைக்காலங்களில் தெருக்களிலும் மதில்களிலும் மற்றும் செடிமேலும் தாவரங்கள் மீதும் தவழ்ந்து செல்லும் நத்தைகளை பார்த்திருப்போம். நத்தைகளால் நம்முடைய இயற்கைக்கும் என்ன உறவு என்பதை இனி பார்ப்போம். நத்தைகள் என்பவை முதுகெலும்பு இல்லாத மெல்லுடலி தொகுதியைச் சேர்ந்த, தசையாலான உடலும் கடினமான சுண்ணாம்பு ஓடும் கொண்ட வியக்கத்தக்க சிறிய உயிரினமாகும். நிலம், நன்னீர் மற்றும் கடல் என அனைத்து இடங்களிலும் வாழும் தன்மை கொண்டவை. நத்தையின் முதுகில் உள்ள சுழல் வடிவ ஓடு அதன் மென்மையான உடலை எதிர்கடமிருந்தும் வறட்சியிலிருந்தும் பாதுகாக்கிறது. ஆபத்து காலத்தில் தன் முழு உடலையும் ஓட்டுக்குள் இழுத்து கொள்ளும் நத்தையின் நாக்கு ரேடுலா எனப்படும் ரிப்பன் போன்ற நாக்கு. இதில் ஆயிரக்கணக்கான பற்கள் சேர்ந்து இலைகள் மற்றும் உணவை சுரண்டி சாப்பிட உதவுகின்றன. தரையில் வாழும் நத்தைகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. கடல் நீரில் வாழும் நத்தைகள் செவுள்கள் மூலம் சுவாசிக்கின்றன. நன்னீர் நத்தைகள் குளங்கள், ஏரிகள், மெதுவாக ஓடும் நீர்நிலைகளில் வாழ்கின்றன. இவற்றின் உணவு தாவர இலைகள், பாசிகள், காளான்கள் மற்றும் அழுகிய தாவரங்களை உணவாக கொள்கின்றன. நத்தைகள் வலுவான தசைக்கால்களை கொண்டுள்ளன. அவை கரடு முரடான பரப்புகளில் ஊர்ந்து செல்லவும் அவற்றின் மென்மையான உடல்கள் வறண்டு போகாமல் இருக்கவும் வலுவழுப்பான சளியை பயன்படுத்தி அதன் மீது ஊர்ந்து செல்கின்றன. நத்தைகள் பூமியில் உள்ள அனைத்து வாழ்விடங்களிலும் வாழ்கின்றன. மரப்பட்டைகள், ஈரமான கழிவுகள், குப்பை குவியல்கள் மற்றும் பாசி போன்ற ஈரமான சூழல்களை அவை விரும்புகின்றன. நத்தைகள் முக்கியமாக தாவர வகைகள் மற்றும் இலைகள், பூக்கள், பழங்கள், தண்டுகள் மற்றும் தோட்டப்பயிர்களை உண்ணும். பெரிய நத்தைகள் மற்றும் சில கடல் சார்ந்த நத்தைகள் மாமிச உண்ணிகள். நத்தைகள் முக்கியமாக கால்சியம் நிறைந்த உணவை உண்கின்றன. அவை அவற்றின் ஓடுகளை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன. 35 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஆப்பிரிக்கா நத்தை மிகப்பெரிய நத்தை ஆகும். வேகமான நத்தை ஹெலிக்ஸ் ஆஸ்பெர்ஸா ஆகும். இறைச்சிக்காக நத்தைகளை வளர்ப்பது ஹெலிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. நத்தைகளின் ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை. நத்தைகள் முதுகெலும் இல்லாதவை. பெரும்பாலான நத்தைகள் ஆண் பெண் உறுப்புகளை ஒரே உடலில் கொண்டு முட்டையிட்டு பெறுகின்றன. நத்தை கிராம மக்களின் உணவாகவும் உழவர்களின் நண்பனாகவும் உள்ளது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு.
2: வழங்கியவர்
3: இ நாகப்பன் அவர்கள்.
5: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
6: தினந்தோறும் பகல் 12:30
5: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
6: பிற்பகல் 3:30
5: சங்கீத சாரல்.
1: நேர்களே, இன்று காலை 7:02 செய்தி மலரில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற

பாரத பிரதமரின் நாஷா முக்த் பாரத் சங்கல்ப் திட்டத்தின் தொடக்க விழா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மை பாரத் இணையதள பதிவு முகாமின் தொடக்க விழா புதுச்சேரியில் நடைபெறும் மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா குறித்த தகவல்கள் இடம்பெறும். அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி ந இளஞ்செழியன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையிது. நேரம் 7:20. சிந்தனை மலர். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்நோக்கி அவற்றை சரியாக அணுகி முடிவை காண வேண்டும். நமக்கு தேவை தைரியமும் உழைப்பும் தான். நெப்போலியன் ஹில் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் சிந்தனை நமது சிந்தனைக்கு. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்நோக்கி அவற்றை சரியாக அணுகி முடிவை காண வேண்டும். நமக்கு தேவை தைரியமும் உழைப்பும் தான்.

நேர்லி நமது எஃப்எம் ரெயின்போவில் பிற்பகல் 1 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் பாரதி தேவி அவர்கள்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற பாரத பிரதமரின் நாஷா முக்து பாரத் சங்கல்ப திட்டம், மை பாரத் இணையதள பதிவு முகாம் ஆகியவற்றின் தொடக்க விழா மற்றும் மூன்றாவது உலக திரைப்பட திருவிழா 2026 ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாஷா முக்து பாரத் சங்கல்ப திட்டத்தை கடந்த 2ஆம் தேதி காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார். அப்போது நாடு முழுவதும் இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். இதன் நேரடி ஒளிபரப்பு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது போதை பழக்கமில்லாத இளைய இந்தியாவை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.
1: As we look around the world and within our own country, we realize that we are facing a crisis that threatens to derail our progress, destroy our cultural fabric and dismantle the very future we are trying to build for the country. A battle that we must collectively fight and win. The battle is against the menace of drug abuse and a primary weapon is the fight of the fight is Nasha Mukt Bharat Abhiyan, a visionary and a comprehensive movement initiated by our Honorable Prime Minister Sri Narendra Modi. Our Honorable Prime Minister has placed before the nation a grand defining vision, the vision of Vikasit Bharat, a fully developed India by the year 2047 when we'll be celebrating our centenary year. But what truly makes a nation developed? It is not merely the construction of towering skyscrapers, laying of high-speed expressways, export and foreign exchange reserves, the advancement in space technology. These are undoubtedly crucial pillars of development. But the absolute foundation of a developed nation is its human capital. And India has the youngest nation in the world. Roughly 40%

0: of the total population age between 15 and 35. The energy, the intellect, the innovation, and the potential of Indian youth are the engines that will drive this nation towards realization of Viksit Bharat 2047. Our Prime Minister has categorically repeatedly emphasized a fundamental truth. Viksit Bharat is absolutely impossible without a Nasha Mukt or a drug-free India. The youth can channel their energy into the constructive nation building only if they are physically strong, mentally sound, and emotionally resilient. Realizing that the menace of drug abuse could silently hollow out the strength of a nation, the Honorable Prime Minister envisioned a mass movement to confront this evil face to face. Nasha Mukt Bharat Abhiyan is not merely a government program, but a solemn national pledge. A mandate is clear: to free our youth from the brutal clutches of drug abuses and channelize the capabilities of a younger generation towards the holistic development of the nation. Let us not mince words or look away from the harsh reality. Drug abuse is arguably one of the most severe threats facing our society. It is a silent pandemic that creeps into our homes, schools, university campuses, often arriving distinguished as innocent curiosity, peer pressure, or a false sense of modernity.
1: இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உரையாற்றிய போது,
2: ஒரு நாடு சிறந்த நாடாக வர வேண்டும், வளர்ச்சி அடைந்த நாடாக வர வேண்டும், உலக நாடுகளில் சிறந்த நாடாக திகழ வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தொலைநோக்கு பார்வையோடு பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கின்றார்கள். எப்பொழுதும் இளைஞர்களை சந்தித்து பேச வேண்டும், எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வருவது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்று. சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் வரும்பொழுது உள்கட்டமை மேம்படுத்துவது மட்டுமல்லாது மக்களுடைய மனநிலை, நல்ல சிந்தனை, ஒழுக்கம் இவற்றையெல்லாம் சார்ந்ததாகவும் அது இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாகும். குறிப்பாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். நம்முடைய இளைஞர்களை நாம் சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய நாடு மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணினால் அது நம்முடைய இளைஞர்களுடைய கையில் இருக்கின்றது. அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக பள்ளி பருவத்திலிருந்தே அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது போதை பழக்க வழக்கங்களை நம்முடைய பிள்ளைகள் வந்து அறவே அழிக்க வேண்டும் என்பதுதான். போதைக்கு அடிமையான பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை தினமும் காண்கின்றோம். பழக்கத்திற்கு அடிமையான பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கின்றார்கள் என்பதை யாரும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை, அது ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய நிலையாகத்தான் அது இருப்பதை பார்க்கின்றோம். அப்படி போதை பழக்க வழக்கங்களை நாம் அழித்து போதை பழக்க வழக்கம் இல்லாத ஒரு இந்தியாவாக நம்முடைய நாடு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஒரு எண்ணம், ஒரு தொலைநோக்கு பார்வை. அப்படி இருந்தால் நம்முடைய நாடு வளர்ந்த நாடாக, வளர்ச்சியான நாடாக, ஒரு சிறந்த நாடாக திகழ்வதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது குறிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இப்படி எல்லோரு இடத்திலும் நாம் அதனை கவனத்தில் வைத்து கொண்டு பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். போதை பழக்க வழக்கங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் பிள்ளைகளுக்கு அதனை அந்த பழக்கத்தை உண்டாக்குகின்ற நிலையில் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது, அந்த வாய்ப்பே இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணமாகும். அதுக்கு எவ்வாறெல்லாம் அந்த தடை, எப்படிப்பட்ட தடையை கொண்டு வர முடியுமோ, அந்த பழக்கத்திற்கு ஆளாகாமல், போதை பழக்க வழக்கத்திற்கு ஆளாகாமல் எந்தெந்த நிலையில் நாம் முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஒரு எண்ணம் சிறப்பாக விரைவாக நிறைவேற முடியும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும், இருக்க வேண்டும். சமுதாயத்தில் சீர்கெடுகின்ற ஒரு நிலையில் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும்போது அதனை அழிக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும். நல்ல பழக்க வழக்கத்திற்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாகும்.
1: புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், மை பாரத் திட்டத்தின் மாநில துணை இயக்குநர் திரு திரவின் சார்லஸ்டன், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.

0: மை பாரத் இணையதள பதிவு முகாம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார மையத்தில் கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், மை பாரத் இணையதளத்தில் பதிவதன் மூலம் பல்வேறு திறன் மேம்பாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளிட்ட அதன் சிறப்பம்சங்கள் குறித்து கூறினார்.
1: The purpose of Mera Yuva Bharat is to prepare first to sensitize to all of you which direction the country is going and what should be your contribution. Because you are going to handle this country after 10 years, 15 years. So you must be equipping yourself for that. You cannot be away from the reality that what this country needs. So that was one of the main purpose on which this thing. So India has becoming a global leader, but a nation's strength does not depend upon the kind of roads you have made, kind of infrastructure made, rails, airports you have made, but it depends upon the passion, integrity and heart of its youth. That is what I see here in all this thing. My Bharat is just more than just a digital portal. It's not just a routine website or administrative scheme. It is a national home for your aspirations, where your energy finds a noble purpose. Over 2.2 crore young men and women across India have already joined hands through this portal. It is a massive family of dreamers and leaders of nation building. I'm very happy that today almost 2,000 students of this university are getting registered today. Uniting the youth power of India, as our Prime Minister Sri Narendra Modi wisely said, My Bharat is unique historic effort to unite India's youth power to construct a developed nation where no young voice is left understanding governance from the inside.
0: புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, மை பாரத் திட்டத்தின் புதுச்சேரி மாநில துணை இயக்குனர் திரு திரவின் சார்லஸ்டன், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அலையான் பிரான்சேஸ், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி திரைப்படக் கழகம் ஆகியவை சார்பில் 3வது உலக திரைப்பட திருவிழா 2026 தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அலையான் பிரான்சேஸ் கலையரங்கில் நேற்று முன்தினம் தொடங்கிய இத்திரைப்பட திருவிழா இன்று மாலை வரை நடைபெறுகிறது. இந்த 3வது உலக திரைப்பட விழா குறித்து புதுச்சேரி திரைப்படக் கழகத்தின் செயலர் திரு ரவிச்சந்திரன் கூறுகையில்,
2: இந்த திரைப்பட விழாவிலே குறிப்பாக சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விருது பெற்ற விருதுக்கு தேர்வான படங்கள் மட்டுமே திரையிடப்படுகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, கொலம்பியா, இலங்கை, இந்தியா, ஈரான், துனிசியா, தென்கொரியா, சீனா உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. திரையிடல் சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை நடைபெற இருக்கின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சினிமாவுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இங்கே எடுக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே கருத்து செறிவு மிக்கதாகவும் அதே சமயம் நம்முடைய சிந்தனை தூண்டக்கூடியதாகவும் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் பல்வேறு புகழ் பெற்ற நாவல்களும் திரைப்படங்களாக திரையிடப்படுகின்றன. வரவேற்பு அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து மற்ற திரையிடல் போல ஒரு சினிமா தியேட்டரில் போய் திரைப்படங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு போல இங்கே இருக்காது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்கவே ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதை இங்கே விரும்பி வருவாங்க அப்படிங்கிறதான். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள் எல்லாமே ஒரு தீர்வை சொல்கிற மாதிரி இருக்காது. அது வந்து அந்த பார்வையாளருடைய முடிவுக்கு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து எல்லோரும் ஏற்றுக்க முடியும். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கல்ச்சர் அப்படிங்கிறது சுபமாக முடியணும், படம் சந்தோஷமாக முடியணும்னு நினைக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதை வந்து அந்த தீர்வு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ எல்லோரும் அதை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200 அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

உள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர்.

ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டை தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய், சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2 ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது.
எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை

0: என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:25.

0: இம்யூனிட்டிலாம் அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காது. அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வருவதற்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்குலாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சுகர் குறையறது, கொஞ்ச நேரம் பால் கொடுக்கலனா கூட சுகர் குறையறது, இல்லைனா ஒழுங்காக ரேப் பண்ணலன்னா வந்து வெப்ப அளவு வந்து குறையறது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஒரு பெரிய குழந்தையை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, ஒழுங்காக பராமரிக்கலாம். ஸோ வந்து ஆபத்துக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பாலே கேட்காம அமைதியாக இருக்காங்க, அதாவது சோர்வாக இருக்கிறாங்க. இல்லைனா குழந்தை வந்து மூச்சு திணறுது, அள்ளு தூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, வேக வேகமாக மூச்சு விடுறாங்கன்னு டவுட்டாக இருக்கு, ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இல்லைனா உடல் வந்து ஜில்லுன்னு ஆயிடுது, இல்லை வந்து உடல் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, இல்லைனா ஃபிட்ஸ் மாதிரி வருது, அதாவது நொடிப்பு வலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கை கால் இழுக்கிறது, இல்லை கண்மொழி மேலே பாக்குறது, இல்லை அப்படியே ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறது, இல்லைனா மஞ்சக்காமாலையால் வந்து உடலே மஞ்சளாக இருக்கு, இல்லைனா வந்து கை கால்லாம் வந்து ரொம்ப வெளூராயிடுச்சு, இல்லைனா வந்து நீல நிறமாக மாறிடுச்சு, இதெல்லாம் வந்து ஆபத்துக்கான அறிகுறிகள். இதெல்லாம் நீங்கள் உடனடியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்புறமேட்டு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாலோ அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையோட வெயிட்டை பற்றி நிறைய டவுட் இருக்கும். என் குழந்தை வந்து 2, 500 கிலோ, 3 கிலோவில் பிறந்தாங்க, இப்போ நல்லா குறைஞ்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய மதருக்கு டவுட் இருக்கும். குழந்தை பிறந்த முதல் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எடை வந்து குறைய தான் செய்யும், ஏறாது. ஸோ முதல் ஒரு வாரத்தில் உடம்புல இருக்க நீர் சத்துலாம் வந்து கொஞ்சம் குறையிறதுனால 10% அவங்களோட எடை வந்து குறையும். ஸோ வந்து ஒரு 3 கிலோவில் பிறக்கிற குழந்தை ஒரு வாரத்தில் வந்து ஒரு 300 கிராம் குறையிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். அதிகமான வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது குழந்தைக்கு. ஒரு வாரத்தில் குறைஞ்ச எடை வந்து அடுத்த ஒரு 3 நாள் இல்லை அடுத்த ஒரு வாரத்தில் வந்து அவங்க வந்து பிறந்த எடைக்கே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால்லாம் கரெக்டான அளவில் கிடைக்குது, உடலில் வெப்பத்தெல்லாம் நீங்கள் கரெக்டான அளவில் பாதுகாக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து வெயிட் கெயின் இருக்கும். ஸோ எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிறை மாத குழந்தைக்கு 20 முதல் 30 கிராம் அது வந்து வெயிட் கெயின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த முதல் 3 மாதத்திற்கு. ஸோ முதல் 3 மாதத்திற்கு பிறகு அவங்களோட எடை கூடுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராம் தான் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அந்த ரேப்பிடாக வந்து முதல் 3 மாதத்தில் வளர்ற குழந்தை ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக வளர ஆரம்பிப்பாங்க, பட் ஆனால் அப்பயும் வந்து வெயிட் கெயின் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 6 மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 கிராம் தான் வந்து வெயிட் வந்து ஏறுவாங்க. ஸோ 9 மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு 200-300 கிராம் தான் வந்து வெயிட் ஏறுவாங்க. ஒரு வயதுக்கு அப்புறமேட்டா வந்து அவங்க வெயிட் ஏறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இது நிறைய மதர்ஸ்க்கு டவுட் இருக்கு. முதல் ஒரு வயசு வந்து என் குழந்தை கடகடன் வளர்ந்தாங்க, அதுக்கப்புறமேட்டா ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து வளர்றது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ நிறைய தாய்மார்கள் கேட்பாங்க, ஒரு வயசு கடந்த குழந்தைங்களை கடந்த தாய்மார்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து என் குழந்தை வந்து வெயிட் ஏற மாட்டாங்க, என் குழந்தை வந்து தாய்ப்பாலே கேட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டாங்க, அதனால வெயிட் ஏற மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் ஒரு வயசு வரைக்கும் வந்து நல்லா வெயிட் கெயின் இருக்கும். ஸோ ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து வெயிட் கெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் மருத்துவர்கிட்ட வந்து செக் பண்ணி வெயிட் ஹைட்லாம் ஓரளவுக்கு ரேஞ்சில் இருக்கா, நார்மல் ரேஞ்சில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா வந்து நம்ம இணை உணவுகள்லாம் நிறையா கொடுக்க ஆரம்பித்தாலுமே வந்து தாய்ப்பால் கண்டினியூ பண்ணுறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்படுறதையும் வந்து குறைக்கும். வெயிட் ஏறலை அப்படின்றதுக்காக தாய்ப்பால் நிறுத்திடலாமா அப்படின்றது நிறைய பேர் கன்சர்னாக இருக்கும். நீங்கள் தாய்ப்பால் நிறுத்தக்கூடாது. 2 வயது இல்லை 2 வயதிற்கு மேற்பட்டு கூட நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தையோட இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். தாய்ப்பால் வந்து நீங்கள் நைட் டைமில் கொடுத்துக்கிட்டு பகல் டைமில் சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலும் குடிப்பாங்க, ஓரளவுக்கு வெயிட்டும் ஏறுவாங்க. பட் ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறமேட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம தாய்ப்பால் வந்து 2 வயசு வரைக்கும் அது குறைஞ்சபட்சம் கொடுக்கறதுனால குழந்தை வந்து லாங் டேர்மில் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பெறார்.

0: ஆசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: கடற்கரை ஓரமாக ஒரு பெரியவர் கையால் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவாக கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்டே வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்டே சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னு விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணியின் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. புத்தம் புது காலையை உற்சாகமாக வரவேற்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நேரம்

7:35. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நகர் உலா. என்ன நேயர்களே, இன்றைய நகர் உலாவில் எந்த நகரம் இடம்பெறப் போகிறது என்ற ஆர்வத்துடன் காத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். ஆந்திர பிரதேசத்தின் அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டத்தில் உள்ள லம்பசங்கி எனும் நகரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாறுபட்ட மக்களில் தொடங்கி கலாச்சாரம், பாரம்பரியம், அழகிய கடற்கரைகள், அடர்ந்த காடுகள், திராவிட கலை பேசும் கோவில்கள் என மத்தியில் இருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் மாறுபட்டு காட்சியளிப்பதுதான் தென்னிந்தியா. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வருடத்தின் அனைத்து நாட்களுமே வறட்சியாயிருக்கும் பாலைவனங்களும் எந்நேரமும் பனி மட்டுமே பொழியும் காஷ்மீர், லே உள்ளிட்டவை போல் அல்லாமல் தென்னிந்தியாவிற்கு உட்பட்ட பகுதிகள் வித்தியாசமான சூழ்நிலையை கொண்டுள்ளது. அவற்றுள் தற்போது வரை பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் அறியாத ஒரு அற்புத மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா செல்லவிருக்கிறோம். தயாராக ஒரு பாடலோடு.

சித் ஸ்ரீராம் மற்றும் ஜொனிட்டா காந்தி துள்ளலான குரலில் பாடல் கேட்டோம். நேரம் 7:40. இது நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நகரம் ஆந்திர பிரதேசத்தின் அல்லூரி சீதாராம ராஜு மாவட்டத்தில் உள்ள லம்பசங்கி. கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை கிராமம் இது. இது தென்னிந்தியாவில் குளிர்காலத்தில் உறைபனி நிலவும் அரிதான இடம் என்பதால் ஆந்திராவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிறது. குளிர்காலத்தில் இங்கு வெப்பநிலை சில சமயம் 0°C அல்லது அதற்கு கீழே கூட குறையுமாம். காலை வேளையில் ஊரை சுற்றிலும் ரம்யமான மேகங்களும் மூடுபனியும் பூமியை தொடுவது போன்ற கண்கவர் காட்சி காண கிடைக்கும். இப்பகுதியில் உள்ள மலை சரிவுகளில் காப்பி மற்றும் மிளகு தோட்டங்கள் பரவலாக பயிரிடப்படுதாம். அருகிலுள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவிலே அழகிய தாஜங்கி நீர்த்தேக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரம்யமான கோத்தப்பள்ளி நீர்வீழ்ச்சி, இது எல்லாமே சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்க்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாடலோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ஆகாஷ்வாணியின் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை வழங்கும் நகர் உலா.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஒலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஏழு மணி 7:46:32 நகருலாவில் இணைந்திருக்கிறோம். இன்று ஆந்திர பிரதேசம் லம்பசங்கி நகரம் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். மனதை தழுவும் மூடு பணி இங்கு இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் லம்பசங்கி கிராமம் மூடு பணியால் போர்வை போர்த்தியது போன்றே காட்சியளிக்குமாம். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலம் உச்சகட்ட குளிராக, அதாவது 0 வரையில் குறைந்து, சில நேரங்களில் மேகக்கூட்டங்களே பனிப்பொழிவாக மாறி மலை தொடரை ரம்யமாக ஆக்குகிறது. இரவில் முகாம் இங்கு போடலாம். பசுமை புல்வெளிகள் மீது பனி படர அன்று இரவு இங்கேயே கழிக்க விரும்பினால் அதற்கு ஏற்ற முகாம் அமைக்க தளங்களும் இங்கு இருக்கிறதாம். முகாமிற்கு தேவையான உபகரணங்களை சுற்றுலா பயணிகள் தான் எடுத்து செல்ல வேண்டும். தஜங்கி நீர்த்தேக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. லம்பசங்கிலிருந்து சுமார் 6.5 கிலோமீட்டர் தொலைவில் தஜங்கி நீர்த்தேக்கம் அமைந்திருக்கு. பசுமை காடுகள் சூழ சலசலக்கும் ஆற்றுப்படுகையுடன் அமைந்துள்ள இது புகைப்படம் எடுக்கவும் மனதிற்கு விருப்பமானவர்களுடன் நேரம் செலவிடவும் ஏற்றதாக இருக்கும். கோத்தப்பள்ளி நீர்வீழ்ச்சி. லம்பசங்கிக்கு பயணம் செய்ய திட்டமிடுகிறோம் என்றால் கூடவே தவறாமல் சென்று அனுபவித்து வர வேண்டிய இடம் கோத்தப்பள்ளி நீர்வீழ்ச்சி. லம்பசங்கி கிராமத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோத்தப்பள்ளி நீர்வீழ்ச்சி. தென்னிந்தியாவில் உள்ள நீர்வீழ்ச்சிகளின் பட்டியலில் காணப்படாத இது சமீபத்திலேயே உள்ளூர் சிறுவர்களால் கண்டறியப்பட்டதாம். தற்போது பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இளைஞர்களின் இலக்காக இது இருக்கின்றன. மேலும் சில தகவல்கள் உங்களுக்காக பாடலுக்கு பிறகு.

நேரம் 7:52 16 நகருலாவில் இணைந்திருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. பெட்ரோலியம் நிறுவனத்தில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கெமிக்கல் டெக்னீஷியன் 60, கெமிக்கல் ஆபரேட்டர் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 என மொத்தம் 154 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி, டிப்ளமோ, வயது 1/7/2026 18 முதல் 25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம். விண்ணப்ப கட்டணம் ₹590. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் .in என்ற இணையதளத்தை அணுகலாம்.

நகருளவில் இன்று லம்பசங்கி நகரத்தை, மலை கிராமத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக சிறப்பு உணவுகள், இங்கு கிடைக்கப்பெறும் சிறப்பு உணவுகள் பற்றி சில தகவல்கள். பேம்பூ சிக்கன், மூங்கில் குழாய்களுக்குள் மசாலா கலக்கப்பட்ட சிக்கனை அடைத்து விறகு அடுப்பு தீயில் மெதுவாக வேக வைத்து தயாரிக்கப்படும் இக்கிராமத்தின் மிக பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற சிறப்பு உணவு அப்படின்னு சொல்லப்படுது. புளி மற்றும் கார சுவை மிக்க ஆந்திரா மீன் குழம்பு மற்றும் மட்டன், இது எல்லாமே இங்கே சிறப்பு உணவாக கிடைக்குதான். மலை பிரதேச குளிரை சமாளிக்க உதவும் காரம் நிறைந்த பாரம்பரிய ஆந்திரா வகை கறி வகைகளும் இங்கே கிடைக்கிறது. கோங்கூரா சட்னி, புளிப்பு சுவை மிக்க புளிச்சக்கீரை கொண்டு செய்யப்படும் ஆந்திராவின் அடையாள சட்னி என்ன எல்லாருக்குமே தெரியும். பழங்கள் இங்கே கிடைக்கிறது என்னென்னா, லம்பசங்கையை சுற்றியுள்ள தோட்டங்களில் விளையும் இயற்கை மற்றும் ஆர்கானிக் பழங்களான ஸ்ட்ராபெரி மற்றும் கொய்யா ஆகியவை சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பி உண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சூடான தேநீர் மற்றும் உள்ளூர் சிற்றுண்டிகள், அதிகாலை பனிமூட்டம் மற்றும் குளிரில் நடுங்கும் பயணிகளுக்கு சூடான மசாலா தேநீரும் ஆந்திரா பாணியில் தோசை போன்ற சிற்றுண்டிகளும் இங்கு நிறைய கிடைக்குது. உலக அளவில் பிரசித்தமான மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருக்கு. பல அரிய உயிரினங்கள், பசுமையான மலைக்காடுகள், வியப்பூட்டும் நீர்வீழ்ச்சிகள் என மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறப்பு பட்டியல் இன்னுமே நீண்டுகிட்டே இருக்கும். சீதோஷ்ண நிலை பொறுத்தவரையில் மணாலி, லே லடாக், டார்ஜிலிங் போன்றவருக்கு இணையாக இது கருதப்படுதுன்னு சொல்லப்படுது. இங்கு இந்த குறையை போக்கும் வகையில் இயற்கை அளத்தை புகுஷமே லம்பசங்கி என்று சொல்லப்படுது. என்ன நேர்களே, இந்த இதமான

பனியையும் சிலிர்க்க வைக்கும் குளிர்காற்றையும் நேரில் சென்று அனுபவிக்க ஆந்திராவின் லம்பசங்கி ஊருக்கு செல்ல எப்போது திட்டமிடுறீங்க? இன்னும் ஒரு அழகான நகருலா தகவல் தளத்தில் உங்களோடு இணைகிறோம் பாடலோடு.

இணைந்திருந்தோம் நகருலாவில். நகருலாவில் இன்று ஆந்திர மாநிலம் லம்பசங்கி மலை கிராமம் பற்றிய அழகிய தகவல் உங்களுக்காக வலம் வந்துச்சு. அடுத்த நிகழ்ச்சியா தகவல் தளம் இடம்பெற இருக்குது.

0: காலை செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் திரு வேன்ஸுடன் தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய துறைகளில் உலகளாவிய உத்திசார் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். முன்னதாக அவர் நேற்று திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். வெளியுறவு இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் நேற்று ஐவரி கோஸ்ட் அதிபர் திரு அலசேன் உட்டாராவை அந்நாட்டில் உள்ள அபிட்ஜான் நகரில் சந்தித்து பேசினார். அச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மை குறித்து விவாதித்ததாகவும், மேலும் இந்தியா ஐவரி கோஸ்ட் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் ஆவலாக உள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணி.

நேரம் 8:13. நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அன்பு வணக்கம். தகவல் தளத்தில் இணைய இருக்கிறோம். வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்றைய தகவல் தளத்தில் இடம்பெற உள்ள சிறப்பு தகவல்கள் எதை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ராபெரி பழங்கள் பற்றி தான். ஸ்ட்ராபெரி பழங்கள் உண்மையில் தாவரவியல் ரீதியாக பெர்ரியே கிடையாதான். அவை ரோஜா குடும்பத்தை சேர்ந்தவை. மேலும் விதைகளை வெளியே கொண்டுள்ள ஒரே பழம் இந்த ஸ்ட்ராபெரி பழம் தானா. அறிவியல் முறைப்படி தர்பூசணி மற்றும் கத்தரிக்காய் போன்றவைகளே உண்மையான பெர்ரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு துணை பழம், அதாவது அக்ரிகேட் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. வெளியில் இருக்கும் விதை ஸ்ட்ராபெரி பழத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி பழத்தின் மேற்பகுதியில் சராசரியாக 200 விதைகள் அதன் தோலின் வெளிப்பகுதியில் காணப்படுது. ஸ்ட்ராபெரி செடிகள் ரோஜா செடிக்கு நெருங்கிய சொந்தமான ரோசேசியே குடும்பத்தை சேர்ந்தவை. அதிக விட்டமின் சி இந்த பழத்தில் இருக்குது. ஒரு நாளில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி அளவை சில ஸ்ட்ராபெரி பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக எளிதாக பெற முடியும்னு சொல்லப்படுது. செடியிலிருந்து பறித்த உடனேவே ஸ்ட்ராபெரி பழங்கள் மேலும் பழுக்காது. ஸோ செடியிலேருந்து எடுத்துட்டோன்னா இந்த பழம் பழுக்காது. இன்னும் ஸ்ட்ராபெரி பழங்கள் பற்றிய அரிய தகவல்கள் உங்களுக்காக தகவல் தளத்தில் இடம்பெற இருக்குது. பாடலோடு காத்திருங்கள்.

0: மூத்த மருமகளே,
1: இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
0: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் இணைந்திருக்கிறோம். இன்று தகவல் தளத்தில் ஸ்ட்ராபெரி பழங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஸ்ட்ராபெரிகள் சுவை மற்றும் வாசனையில் ஒப்பிட முடியாத பழங்களாம். அதனால் அதன் நல்ல சுவைக்கு மட்டுமின்றி மற்ற ஆரோக்கிய நன்மைகளுக்கும் அது நினைவு கூறப்படுகிறது. மூளையை கூர்மையாக்கும் திறனும், இதய ஆரோக்கியம் மற்றும் நுரையீரல் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியம் காக்கும் ஆற்றலும் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கின்றன. ஒரு பாடலோடு மீண்டும் தொடருவோம்.
7: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

நேரம் 8:14. நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன் வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமுருகன் அவர்களின் உரை இடம்பெறுகிறது. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

கவர்ந்த சிவப்பு நிறத்தில் இருப்பதும் தான். ஸ்ட்ராபெரி பழத்தின் தாயகம் வட அமெரிக்கா. 16ஆம் நூற்றாண்டில் வெர்ஜீனியாவிலிருந்து ஸ்ட்ராபெரி ஐரோப்பாவில் முதல் முதலாக அறிமுகமானது. அதன் பிறகு சில காலங்கள் கழித்து தென் அமெரிக்காவின் சில வகை தாவரங்களுடன் கலப்பின முறையில் உருவாக்கப்பட்டதுதான் தற்போது நாம் சாப்பிடும் ஸ்ட்ராபெரி என்கிறார்கள். மீண்டும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக தகவல் தளத்தில் இடம்பெற இருக்கின்றது. பாடலோடு காத்திருங்கள்.

நேரம் 8:36. ஸ்ட்ராபெரிகள் வந்து பல்துறை தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அவற்றை தரையிலோ தொட்டிகளிலோ அல்லது தொங்கும் கூடைகளிலோ கூட வளர்க்கலாமா? ஸ்ட்ராபெரிகளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, பாதுகாப்பு மற்றும் வளமான நன்கு வடிகால் வசதியுள்ள மண் மட்டும்தானா? ஒரு ஏக்கர் நிலத்தில் ஸ்ட்ராபெரி பயிரிடப்பட்டால் அதிலிருந்து 22,680 பழங்கள் வரை கிடைக்குமா? கிட்டத்தட்ட 50,000 பவுண்டுகள். 1484 வருடமே ஸ்ட்ராபெரி பழத்தின் ஓவியம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2022 இஸ்ரேல் விவசாயி ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் விளைவித்த ஸ்ட்ராபெரி பழம் தான் உலகின் அதிக எடை கொண்ட பழம் அப்படின்னு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராபெரியின் எடை சுமார் 289 கிராம். மீண்டும் தகவல் உங்களுக்காக பாடலோடு.

ஸ்ட்ராபெரி குறித்த அரிய தகவல்கள் தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஜெர்மன் பவாரியா பகுதிகளில் இன்றும் இந்த சிறப்பு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் அப்படின்னா, நிறை மாத கால்நடைகளுக்கு அதன் கொம்பில் காட்டு ஸ்ட்ராபெரி பழக்கூடையை கட்டி விடுவாங்களாம். மேலும் அந்த கால்நடைகளுக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை அதிக அளவில் கொடுப்பாங்களாம். இப்படி செய்யறதுனால கால்நடைகள் ஆரோக்கியமான கன்றுகளை ஈனும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்குது. கால்நடைகள் அதிக பாலும் கொடுக்கும் அப்படின்னு அந்த வகையில் நம்புகிறாங்க. தொடர்ந்து பாடலோடு இணைந்திருங்கள். இது தகவல் தளம், வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

0: நிற்க சொல்லி நெஞ்சம் கிள்ள
1: இது முதல் அனுபவமே.
0: துடி துடித்திடும் மனமே, வர வர வர கரை தாண்டிடுமே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஸ்ட்ராபெரி பூக்கள் வந்து தாவரத்தின் நுனியில் கொத்தாக ஒரு முனைய மஞ்சரியா உருவாகுமா? மஞ்சரியின் மையத்தில் உள்ள முதன்மையான மலர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே முதல்ல மலர்ந்து பெரிய பழமா வளரும், மீதமுள்ள பூக்கள் மலர்ந்து சிறிய பழங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ட்ராபெரி குறித்த தகவல்கள் மேலும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்திருக்கு. பாடலோடு இணைந்திருப்போம். இது நேரம் 8:50.

என்ன நேயர்களே, இன்றைய தகவல் தளத்தில் ஸ்ட்ராபெரி குறித்த அரிய தகவல்கள் உங்களுக்காக இடம்பெற்றது. இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இதய நலம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது, அதே மாதிரி தோளில் உள்ள சுருக்கங்களை குறைத்து இளமையாக வைத்திருக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் பயனும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி குறித்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வருகின்ற இந்த பாடலோட தகவல் தளம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி வருவது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாடல் இடம்பெறுகிறது. ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின், தஞ்சாவூர் நரேந்திரன் மிருதங்கம்,

கோவிந்தராஜன் கட்டம். அரங்கிசையில் தொடக்கமாக கணராஜனே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆரபி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:14 அரங்கிசையில் அடுத்து தன யுனி புரோவ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:27. அரங்கிசை நிகழ்ச்சி இது. இன்றைய அரங்கிசையில் ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உடன் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்துள்ள வயலின், தஞ்சாவூர் நரேந்திரன் வாசித்துள்ள மிருதங்கம், கோவிந்தராஜன் அவர்கள் வாசித்துள்ள கட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த பாடல் அவதாரம் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல், ஜோன்புரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் நிறைவாக தாசர நிந்திச பேடா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா திலங் ராகம் ஆதிதாளம்.

0: இன்றைய அரங்கிசையில் ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு இடம்பெற்றது. உடன் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலினிசையும், தஞ்சாவூர் நரேந்திரன் அவர்களின் மிருதங்கமும், கோவிந்தராஜனின் கட்டமும் இடம்பெற்றது.
1: அடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான்
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடக பதிவு ஒன்றில், இவ்வியக்கத்தில் பங்கேற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் துணிச்சல் ஒவ்வொரு இந்தியருக்கும் எப்பொழுதும் ஒரு உத்வேகமாக திகழும் என்றும், வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கமானது நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தியது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கல்கத்தா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்களுக்கு 30 நீதிபதிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 நீதிபதிகளும், கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 8 நீதிபதிகளும், கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 6 நீதிபதிகளும், மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஆகியோருடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவரால் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கி சிறப்பித்தார். இதற்கான விழா புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உள்ளிட்ட

0: உயரதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். இவ்விருதானது புதுச்சேரி காவல்துறைக்கு பெருமை சேர்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டிகளில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.
1: நேரலுக்கு மீண்டும் ஒரு அன்பான காலை வணக்கம். நேரம் 10:02 நொடி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தன் விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவ சுப்பிரமணியம். பெரிய இடத்தின் பெண் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செய்யுங்கள். உடனே உங்களுடைய பாடல் வழங்கப்படும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இது. நேரம் 10:06. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன் விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. இவருடைய விருப்ப பாடல் திருமலை படத்திற்காக வருகிறது.

நேரம் 10:11 6:06 கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள். கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீர மணிபாலன். கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து மனிதரில் இத்தனை நிறங்களா படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு. உள்ளம் கேட்குமே படத்திற்காக இவருடைய பாடல் ஒலிக்கும் முன் உங்களுடைய விருப்ப பாடல்களும் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முகநூல் பக்கத்தில் இடம்பெற வேண்டுமா என்றால் ஆகாஷ்வாணியின் புதுச்சேரி முகநூல் பக்கத்தில் உங்களுடைய விருப்ப பாடல் அதன் படம் கமெண்ட் செய்து எங்களுக்கு அனுப்ப வேண்டும்.

நேரம் 10:23:29 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவருடைய விருப்ப பாடல் இடம்பெறும் படம் மேட்டுக்குடி. இவருடைய பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப பாடல்கள் இது. அடுத்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா. இவர்களின் விருப்ப பாடல் வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து.

நேரம் 10:33 43 நொடி. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இது. வழங்குவது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் நன்னிலம் நாராயணன். இவர் மட்டுமல்ல, கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா போன்ற மற்ற அனைவரும் கேட்டு இந்த பாடலை கேட்டுள்ளனர். அவர்களின் விருப்ப பாடலின் இடம்பெற்ற படம் எனக்காக காத்திரு. இதோ அவர்களின் பாடல்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவருடைய விருப்ப பாடலின் படம் டௌரி கல்யாணம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது. நிலையத்தில் நேரம் 10:40, 3:32. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் நாகையிலிருந்து பாபு. இவர் விரும்பிய பாடலின் படம் தர்மபத்தினி.

0: பயனுள்ளதா,
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.
2: நேரம் 10:48:40 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப பாடல்கள் இது. அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில் முருகன். படிக்காதவன் படத்தில் இவருடைய விருப்ப பாடல் வருகிறது.

நேரம் 10:52. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள். அடுத்ததாக கேட்டாலே இனிக்கும் விருப்ப பாடலில் தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ். இவருடைய பாடல் உள்ளே வெளியே படத்திற்காக.

0: இதுவரை வலம் வந்தது கேட்டாலே இனிக்கும்.
1: உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக இவ்விழாவில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சருக்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை பெறுவது காவல் படையினரின் வாழ்வில் மிகச்சிறப்பான தருணங்களில் ஒன்று என குறிப்பிட்டு புதுச்சேரி காவல்துறையை திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த வெற்றி இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டிற்கான 11 வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்கள், இதுநாள் வரையில் எந்த பள்ளியிலும் சேராதவர்கள் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநில மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறவுள்ளதாக மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:00. இது ரெட்ரோ நேரம். தொடக்கமாக ஜானி படத்திற்காக SP சைலஜா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 12:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 12:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து குரு சிஷியன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை என்ற நிகழ்ச்சியில் திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. எங்கள் நாயகனே எனத் தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்.

0: பன்னிசை மாலை கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மன

0: வார்த்தை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000க்கும் குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேர

0: நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில், முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 300,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில்

0: வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: அவர்கள் இந்த விஷயத்தை பேசி முடித்தவுடன் மீண்டும் தங்களது பிறந்த ஊர் ஞாபகங்களை பற்றி பேசத் தொடங்கினார்கள். அவனும் மிகவும் குஷாலாக பேசினான். அவளோ தனது கடந்து போன வாழ்வின் நினைவுலகத்தில் தன்னை மறந்து சுற்றித் திரிந்தாள். அது ஒரு சதுப்பு நிலம் போல் தோன்றியது. சதுப்பு நிலத்தில் சிறு சிறு மண் குன்றுகள், குன்றுகளின் மீது குத்து குத்தான காட்டுப்பூச்செடிகள், குன்றுகளுக்கிடையே வெண்மையான பேர்ச் மரக்கன்றுகளும் குத்து புல்செடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. மெல்லிய பூச்செடிகள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன. பேர்ச் மரக்கன்றுகள் சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று 5 வருஷங்களுக்கு பிறகு அந்த பிடிப்பற்ற நிலத்தில் காலூன்றி நிற்க முடியாமல் முடிசாய்ந்து விழுந்து அதிலேயே அழுகி போயின. இந்த காட்சியை கண்டபோது அவளது இதயத்தில் ஒரு பெரும் சோக உணர்ச்சி கவிழ்ந்து சூழ்ந்தது. மீண்டும் அவளது மனக்கண் முன்னால் ஒரு இளம் பெண்ணின் உருவம் தோன்றியது. அந்த இளம் பெண்ணின் முகம் துடிப்பும் எடுப்பும் நிறைந்து உறுதியை பிரதிபலிக்கும் உணர்ச்சியோடு விளங்கியது. அந்த பெண் தன்னந்தனியாக தள்ளாடி தள்ளாடி கொட்டும் பனிமழையின் ஊடாக நடந்து சென்றாள். அவளது மகன் சிறையில் இருந்தான். அவன் தூங்கிவிடவில்லை. வெறுமனே படுத்துக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அவன் அவளை பற்றி, தன் தாயை பற்றி சிந்திக்கவில்லை. இப்போது அவனது அன்பை கவர்ந்திருப்பது தாயல்ல, வேறொருத்தி. கட்டுலைந்து சிதறிப்போன மேகத்திரல்களைப் போல வேதனை தரும் சிந்தனைகள் அவளை சூழ்ந்தன. அவளது ஆத்மாவையே இருளில் மூழ்கடித்தன. அம்மா, நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்கள், சரி நாம் படுக்கலாம் என்று ஈகோர் புன்னகை செய்து கொண்டே சொன்னான். அவனிடம் விடை பெற்று கொண்டு சமையலறையை நோக்கி ஜாக்கிரதையாக வந்தாள். அவளது இதயம் முழுவதிலும் நமைச்சல் தரும் கசப்புணர்ச்சி நிரம்பியிருந்தது. மறுநாள் காலையில் சாப்பிடும்போது ஈகோர் சொன்னான், அவர்கள் உங்களை பிடித்து இந்த துவேஷ பிரசுரங்கள் எல்லாம் எங்கிருந்து

0: எத்தனை என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? அது ஒன்றும் நீங்கள் கேட்டு தெரிய வேண்டியதில்லை என்பேன் என்றாள். அப்படி சொன்னால் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு உங்களை விட்டுவிட மாட்டார்கள் என்றான் இகோர். கேட்டு தெரிய வேண்டியதுதான் தங்கள் வேலை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே உங்களை அப்படியும் இப்படியும் புரட்டி புரட்டி கேள்வி கேட்டு உண்மையை உங்கள் வாயிலிருந்து பிடுங்க பார்ப்பார்கள். எப்படி கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். சிறையில் போடுவார்கள். போடட்டுமே, அதற்காவது நான் லாயக்கு என்றால் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று பெருமூச்சுடன் சொன்னாள் அவள். என்னை யார் விரும்புகிறார்கள்? ஒருவரும் இல்லை. அவர்கள் என்னை சித்திரவதை செய்ய மாட்டார்கள் இல்லையா? என்று அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே சொன்னான் இகோர். சித்திரவதை செய்ய மாட்டார்கள், ஆனால் தங்கள் நலனை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கெட்டிக்காரத்தனம். ஆமாம், அதை நீங்கள் சொல்லிதான் அப்பா எனக்கு தெரிய வேண்டும் என்று சிறு சிரிப்புடன் சொன்னாள் தாய். இகோர் பதிலே பேசாமல் அறைக்குள் மேலும் கீழுமாக நடந்தான். பிறகு அவள் பக்கம் திரும்பி சொன்னான், அம்மா இது கஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளவு கடினமாய் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எல்லோருக்கும் தான் கஷ்டமாயிருக்கிறது என கையை ஆட்டிக்கொண்டே பதிலளித்தாள் அவள். புரிந்து கொண்டவர்களுக்கு அத்தனை சிரமம் இல்லை. எந்த நன்மைக்காக மக்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நானும் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொண்டு வருகிறேன். அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஒவ்வொருவரும் உங்களை விரும்புவார்கள் அம்மா, ஒவ்வொருவரும் விரும்புவார்கள் என்று மனப்பூர்வமாக சொன்னான் இகோர். அவள் அவனை லேசாக பார்த்து புன்னகை புரிந்தாள். மத்தியானத்தில் அவள் தொழிற்சாலைக்கு புறப்பட தயாரானாள். போவதற்கு முன் அந்த பிரசுரங்களை தன் ஆடைக்குள் வெளியே தெரியாமல் நாசுக்காக வைத்து கட்டிக்கொண்டாள். அவள் எல்லாவற்றையும் ஒழித்து வைத்து கொண்ட லாவகத்தை கண்டு திருப்தியோடு சப்பு கொட்டினான் இகோர். சோ குட் என்று கத்தினான். முதல் புட்டி பீரை குடித்த உற்சாகத்தில் ஜெர்மானியர்கள் இப்படித்தான் சொல்வார்கள். இந்த பிரசுரங்களை உடையிலேயே புதிந்து வைத்து கொண்டதால் ஆள் வித்தியாசமாக தோன்றவில்லை அம்மா. நீங்கள் இப்பொழுதும் சதைவிழத் தொடங்கும் நடுத்தர வயது பெண் போலவே நெட்டையாக இருக்கிறீர்கள். விகாரம் தென்படவில்லை. கடவுள் உங்கள் சேவையை ஆசிர்வதிக்கட்டும். அரை மணி நேரத்திற்கு பின் அவள் தொழிற்சாலையின் வாசலில் நின்றாள். அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்தவளாய் தன் கையில் உள்ள கூடைகளின் கனத்தால் குனிந்து போய் நின்றாள். தொழிற்சாலைக்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொரு தொழிலாளியையும் அங்கு நின்ற இரண்டு காவலாளிகளும் சோதனை போட்டு உள்ளே விட்டார்கள். இதனால் அந்த தொழிலாளிகள் கொதிப்படைந்து அந்த காவலாளிகளின் மீது தாறுமாறாக வசைமாறி பெய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஒரு புறத்தில் படப்படக்கும் கண்களும் சிவந்த முகமும் நீண்டுயர்ந்த கால்களும் கொண்ட ஒருவனும் போலீஸ்காரனும் நின்று கொண்டிருந்தார்கள். தாய் தனது அன்னக்காவடியின் நுகக்காலை ஒரு தோளிலிருந்து மறுத்தோளுக்கு மாற்றினாள். அந்த நெட்டை காவலனை புருவங்களுக்கு மேலாக லேசாக பார்த்தாள். அவன் ஒரு வேவுக்காரன் என்று சந்தேகம் அவளுக்கு தட்டியது.
1: ஏ பிசாசுகளா, நீங்கள் எங்கள் பைகளை சோதனை போட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் தலையை அல்லவா சோதனை போட வேண்டும்
0: என்று நெட்டையான சுருண்ட மயிர் தலையனான ஒரு தொழிலாளி தன்னை சோதனையிட்ட காவலாளிகளை பார்த்து கத்தினான்.
1: உன் தலையில உன்னி புழுவை தவிர வேற என்ன இருக்கும் என்று பதில் கொடுத்தான் காவலாளிகளில் ஒருவன். பின்ன உன்னி புழுவை பிடிச்சு பத்திரம் பண்ணு, எங்களை விடு என்று எரிந்து விழுந்தான் தொழிலாளி.
0: அந்த வேவுக்காரன் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கசப்போடு காரி உமிழ்ந்தான்.
1: என்னை உள்ளே போக விடு, இந்த மாதிரி சுமையை தாங்கிக் கொண்டு நின்றால் என் முதுகுதான் முறிந்து போகும் என்று சொன்னாள் தாய். போ, போய் தல
0: என்று எரிச்சலோடு கத்தினான் காவலாளி.
1: வருகிற போதே திண்டு முண்டு பேசிக்கொண்டேதான் வருகிறது என்று முணங்கிக் கொண்டான்.
0: தாய் உள்ளே வந்து தனது வழக்கமான இடத்திற்கு சென்று கூடைகளை கீழே இறக்கினாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி

0: விவசாயம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா.
1: உண்மையாமா? அண்ணே,
0: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
4: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:16.

நேர்கள் இனி கேட்கலாம் மகளிர் நேரம். பாவையர்கள் தங்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற பாடல்களை வானொலி வழியை கேட்டு ரசிப்பதற்காக இந்நிகழ்ச்சி மகளிர் நேரம். உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், தெரிந்த குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு அழைக்கலாம் 0413-2275-240 அல்லது 0413-2275-250. இந்த நிகழ்ச்சி நங்கையருக்காக மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: நான் பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: அன்னமிட்ட கை படம், மயங்கி விட்டேன் உன்னை கண்டு.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 1:15. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், மதிய வணக்கம் சார்.
0: வணக்கமா, சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சார், திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: எனக்கு நெஞ்சிருக்கும் வரை என்ற படத்திலிருந்து பூமுடிப்பால் இந்த பூங்குழலி, அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக ஒளிபரப்புங்க.
0: கேட்டு ரசிங்கள். நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி சார்.

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருளவே.

தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்கே

0: நேரம் 1:22.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30

0: சுஜிதா பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
0: எனக்கு வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பார்த்த முதல் நாளே பாட்டு போடுங்க சார்.
1: சரி, நீங்க கேட்ட பாடல் எடுத்து கேட்டு ரசியுங்கள். நன்றி.
0: நன்றி சார்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: கருப்பூர்ல இருந்து செல்வமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு?
1: அடுத்த வாரிசுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடும்.
0: சரிம்மா, உங்களுக்காக அடுத்த வாரிசுலேருந்து பேசக்கூடாது அப்படிங்கிற பாடல் இருக்கு, அந்த பாடலிருந்து கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று 8:30 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து பாக்யலட்சுமி படத்திற்காக பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 2:26 நிமிடம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்கும் குங்குமம் படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.

0: தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று 8:30 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
2: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் தாளம் கண்ட திரிபுடை. தாளத்தை தவிலில் வாசிப்பவர்கள் ஏ எஸ் ராஜா மற்றும் சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர்.

0: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தாளம் கண்ட திரிபுடை. தாளத்தை தவிலில் வாசித்தவர்கள் ஏஎஸ் ராஜா, சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி.

0: நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா, சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்திரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விரிஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம், மின்னல், ஜெயங்கொண்டம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி, ஈரோடு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி 13 தேதி வரை வட தமிழக

0: champion at the Korea Masters tournament today. Ashmita defeated China's Han Chen Shi. The shuttler recovered from losing the opening game to prevail 14-21, 21-14, 21-14 in 53 minutes. With this win, she claimed her first BWF title. She has also become the first Indian to win the Korea Masters. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:10. பன்மொழி பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தெலுங்கு, இந்தி, மலையாள பட பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் ஏவது என்ற தெலுங்கு படப்பாடல், பாடியவர்கள் கார்த்திக், ஸ்ரேயா கோஷல்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து சப்னே என்ற இந்தி பட பாடல். பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்கம்.

நேரம் 3:20. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பர்பி என்ற ஹிந்தி படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், நிகில் பால் ஜார்ஜ் பாடியிருக்கும் பாடல்

0: பன்மொழி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 3:30.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: மாட்டிக்கிட்டீங்க. ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மூத்த மருமகளே, இது உனக்கு.
5: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
6: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
7: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
4: நல்ல வார்த்தையா பேசுங்க சும்மா.
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் ஷஷாங்க் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக ஆரபி மானம் என தொடங்கும் ராக மாளிகை ஆதித்தாளம் தரங்கம்பாடி பஞ்சநாதையர் இயற்றியது.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக கீதார்த்தமு எனத் தொடங்கும் சுருட்டி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சரல் நிகழ்ச்சியில் ஷஷாங் அவர்களின் புல்லாங்குழலை இசை கேட்டீர்கள்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி. நேயர்கள், இப்பொழுது RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் KV நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
4: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
3: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
4: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
3: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டு பற்றி மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
4: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
3: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி, அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
4: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதையை மறந்துடுறீங்களே.
3: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமே. தவறுதான் செல்லம்மா, ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்துவிடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல். தேசபக்தர்

சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலேயே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை, வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்புடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாம் ஆமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பலோட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? வத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள் தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேச போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்க போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
2: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
2: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருமோ? கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளி ஆதிக்கம் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள் அவள், ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
5: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
2: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீல மேகத்தை, அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம், அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடும்

0: ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
1: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
0: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதை பதைக்கிறீர்கள்?
2: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
2: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
3: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியில் இருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
1: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
3: இதை பிடியுங்கள். இந்த கடிதத்தை இவ்விளாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம். இருட்டிவிட்டது, வாருங்கள், முதலில் வீட்டிற்கு போகலாம்.
2: இல்லை ஐயா, இல்லை. தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
3: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
0: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
4: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளை கண்ணன்னு சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி ஐயங்கார கடுமையா கண்டிச்சதை கேட்ட நீங்க அவருக்கு நம்மளால எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே வாத்திலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா? அது சரி. நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
4: உங்களோட உடை, முறுக்கின மீச, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதின்னு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
0: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
4: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
0: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
4: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில அர்ச்சகரா பணிபுரிஞ்சிருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.

0: வேண்டாம் கண்ணா வேண்டாம், அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா வேண்டாம், என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோடா, வாங்கோடா போலாம்.
0: கண்ணா கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன். திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி வா போகலாம்.
2: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
3: இந்த மச்சான் தண்ணி, என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
2: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே? ஆமா அடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு, இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு.
3: பொழுது விடுஞ்சா அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒண்ணு சொல்லுவேன் கேளு. பேசாம இந்த 1.25 நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: அதனடி அப்படி சொல்லுது? அறக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் முடி, அதிகார வர்க்கம் முடி.
3: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே பாக்குறேனே.
2: ஏண்டி என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம்னா கொக்கான்னு.
3: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒண்ணு செஞ்சுக்க முடியாதுன்னு.
2: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கணும் இல்லையா பாரு.
3: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
2: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால 2 நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
3: அவரோட சாமர்த்தியம்.
2: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமா? அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
3: உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல உனக்கு.
1: அண்ணா அண்ணா.
0: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா வா. நலந்தானே?
1: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்னென்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதாத்தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்ப வந்தேன்?
0: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தெய்வால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
1: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
1: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
0: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
1: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
0: அப்படியா?
1: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
0: என்ன, மண்டையம் அண்ணா ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
1: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?

0: என்ன சொல்கிறாய் கண்ணா? ஆச்சரியமாக இருக்கிறது.
1: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவைத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
0: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனுவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள். தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள். வங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆகா ஆகா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
2: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
0: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
3: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி, தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
0: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
2: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
0: என் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பு ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாரால் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும். சிரிக்கட்டும், சிரிக்கட்டும, சிரிக்கட்டும்.
4: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா இந்த பாரத நாடு. இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
0: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
3: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
0: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
4: கவலைப்படாதீரும் பாரதியாரே. ஆயிரம் பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுமே.
0: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
2: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சுட்டு இருக்கா? உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா?
0: ஏதாவது விசேஷம் உண்டா?
5: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும்

0: என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
1: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்பத் தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியோ மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
0: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
1: அப்படியா, மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
0: இந்தாருங்கள்.
1: என்னை மணந்தார் இறந்தார் என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு.

0: அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது. நேரம் வாய்க்கவில்லை. நல்ல வேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
1: இந்தாருங்கள்.
0: என்னை மணந்தார், இறந்தார் என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள், புனைமலர், குங்குமம், அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ. பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள், உலவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
1: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன்தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
1: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
2: வாங்க, வீட்டுல எல்லாரும் நலந்தானே?
1: ஆமாம் அம்மா.
0: செல்லம், நம் கனக சுப்பிரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுத போகிறார் பார்.
2: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
0: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லமா, என்ன விஷயமாக வந்தாய்?
2: சாப்பிட வரீங்களா? என்ன போடட்டுமா?
0: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
2: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
0: ஆஹா, பால் பாயாசமா? பேஷ் பேஷ், 2 இலைகள் போடு. சுப்ரத்தினமும் இல்லை இல்லை, பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
2: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
0: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
2: அத்தோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
0: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
2: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்தியே கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
0: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ, பொருள்கள் கிடைத்தாலோ, அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
2: யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
0: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
2: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்க வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
0: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
2: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
0: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
2: நம்ம குழந்தைகளுக்கு நகை நட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
0: அப்படியானால் அப்படியானால்

0: மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
1: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
0: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
1: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
0: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
1: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன். இதுக்கு கோவம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
0: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம். நாம் கொடுத்து வைக்கவில்லை, ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கொலை கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணுமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி தெல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுகிட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் நான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம், என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்கே வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் தான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு. இவர் எங்கு போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
3: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா?
2: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்லை. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணெய் வந்துடுச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கூளைக்கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டில் வந்து இருக்க சொல்லு.
2: இல்லை இல்லை, இங்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா இந்த வீட்டில் சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கு எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
3: வீணா பயப்படுற, அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களேன்.
2: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படி எல்லாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி

0: பார்த்துட்டு வந்துடுவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட கொடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
1: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
2: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி, அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ.
0: நாங்க போயிட்டு வரோம், சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல், மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
1: ஆகட்டும், அப்படியே வரேன்.
2: சரி மணி, நாங்க போயிட்டு வரோம் மணி.
3: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசோயர்களே, வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
4: அப்படியா? ஆமாம், பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
3: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
5: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர், அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
3: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
5: அது பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று. குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை?
4: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
5: ஆமாம்,
4: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
6: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
3: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
6: என்னென்ன செய்வது, உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
4: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
6: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
5: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
6: ஒருமுறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
5: போய் பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா.
4: உண்மைதான். ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
6: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
3: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். குவளைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
7: இந்த போலீஸ் சூப்பரண்ட வர சொன்னேன், இன்னும் காணுமே.
8: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
7: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்தில் இருக்கு மேன்?
8: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
7: நோ நோ நோ, அது போதாது. அவங்களை இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
8: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
7: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்களை வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
8: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
7: ஒய் ஏமேன்,
8: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவர் இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
7: நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகையில வசீகரமா பேசி ஜனங்கள் அவர்

0: பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
1: எஸ் சார்.
0: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
1: இந்த பாரதி, பாவேஷ் ஐயரு, அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனிய பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
0: குட், ஐ வில் சீட் இட்.
2: யாரு? கோளைசாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
3: வாரும் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
2: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
3: சௌக்கியம்தான்.
2: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மற்ற சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
3: அதை ஏன் கேட்கிறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்தியா பத்திரிகை நின்று போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களையெல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்தில் போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
2: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்.
3: ஆ, வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
2: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
3: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.
4: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் நிற்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
0: தெரியும் தெரியும், நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
4: ஏன்?
0: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
4: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
0: உண்மைதான் உண்மைதான், ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
4: ஓஹோ, இது உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
0: வாயன்னா வரதை விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க, முதல்ல கிளம்புங்க.
4: பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும்? வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
5: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போலகுதே, இந்த கர்ஜிக்கிறான். ஐயோ,
4: ஓய் ஏட்டு, நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
0: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாச சம்பளம் வேணுமே. வாயா போலாம்.
4: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பராசக்தி பராசக்தி, அவள் பார்த்துக் கொள்வாள்.
6: கோளைக்கண்ணா, நீயும் சென்னைக்கே குடிவந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
3: அண்ணா, புதுவையில் நீங்கள் இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமாக கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும் ராமன் இல்லாத அயோத்தி போலையும்

0: நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துனா. எனவே இங்கேயே ஒரு கோயிலில் என்னோட பூஜை தொழிலை வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துவிட்டேன்னா, இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா பிரியவே மாட்டேன்.
1: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
0: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான்ண்ணா. வீட்டுக்கு போயிருந்தேன்ண்ணா, மண்ணி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
1: என் குழந்தைகள்? ஆ, தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகி விட்டது.
0: அப்படியா?
1: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கே அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ள போகிறானாம்.
0: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருண்ணா. அது சரி, நீங்கள் இப்போ ஆஃபீஸை விட்டு ஆத்துக்குத்தானே போயின்னு இருக்கீங்க?
1: ஆமாம்.
0: ஆமாம், பஸ்ஸில் போகாமல் ஏன் நடந்தே போயின்னு
1: இருக்கீங்க? பஸ்ஸில் தானே? ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
0: என்ன?
1: காலையில் வரும்போது டிஃபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினாள். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
0: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில் உள்ளதை அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பாள்.
1: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
0: அதுக்கு சொல்லலைன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சிக்கப்படாது. இப்படியே நீங்கள் வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமண்ணா.
1: குடும்பம் தானே. என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன், நீயும் வருகிறாயா?
0: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு, அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
0: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேண்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா, மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்து விட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
1: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்று தான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
1: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநிசையில் வெளியே செல்ல முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன், கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, குவளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அவர் இந்த நாட்டின் சொத்து.
0: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்க.
2: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
2: சென்று வாருங்கள்.

0: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
1: என்ன, நிஜமாவா?
0: ஆமா, வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இந்த யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கிடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
1: பயப்படுகிறார்கள்.
0: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களை தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
2: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே,
3: நாட்டுக்கு உடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
0: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
2: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
0: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
2: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் தூண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
0: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
3: ஆமாம். வாருங்கள், அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சுடு போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே, என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான். என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
3: ஆகட்டும் பாரதியாரே, தாங்கள் மனம் தளரலாகாது, தாங்கள் தேறி

0: எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
1: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்து கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லை. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு.
2: என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று என்றும் அடியும் எங்கள் அடிமையின்
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
3: பாரதி,
4: பாரதி,
5: பாரதி, பாரதி, நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம்மளை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கான இந்த கதி பாரதி அண்ணா. அண்ணா, அண்ணா, பராசக்தி,
6: பராசக்தி,
3: பராசக்தி,
6: பராசக்தி,
3: பராசக்தி, பராசக்தி.
7: நேயர்கள், இதுவரை RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே.வி. நாராயணன் அவர்கள், இசை எம். கந்தசாமி, அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:10. நேயர்கள் கேட்கவிருப்பது கிராமிய தென்றல்.
1: கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கும் பம்பை உடுக்கை கதைப்பாட்டின் முதற்பகுதி.

0: தம்பி, இந்த மகமாரியம்மளுடைய திருத்தலங்களை பற்றி நம்ம சொல்ல போறோம் தம்பி. திருத்தலங்கள்னா அம்பாளுக்கு 16 திருத்தலங்கள். அந்த திருத்தலங்களை இருக்கக்கூடிய அவர் பெற்ற முருகபெருமானுக்கு
1: 6 படைவீடு.
0: ஆமா, அந்த 6 படைவீடு எங்கெங்கன்னு கேட்டினா, முதல் படைவீடாக
1: ஆமா
0: திருப்பரங்குன்றம், இரண்டாவதாக
1: ஆமா
0: திருச்செந்தூர்,
1: மூன்றாவதாக
0: ஆமா பழனி, நான்காவதாக சுவாமிமலை, ஐந்தாவதாக
1: ஆமா
0: திருத்தணி, ஆறாவதாக பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படைவீட்டிலேயே முருகபெருமான் அங்க திருத்தலங்களோடு அங்க காட்சியளித்தால் இந்த மக்களுக்கெல்லாம்.
1: ஆமா ஆமா,
0: அவர் பெற்ற தாயாருக்கு 16 திருத்தலங்களாம் தம்பி.
1: 16.
0: ஆமா, அந்த திருத்தலங்களை பற்றி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம்.
1: ஆமாங்க.
0: முதல் படைவீடாக
1: ஆமா
0: இந்த அம்பாளாகப்பட்டவள் எங்கெங்கெல்லாம் கோவில் கொண்டா தெரியுமா?
1: எங்கெங்க
0: முதல் படைவீடாக அம்பாளாகப்பட்டவள்?
1: ஆமா.

0: தம்பி எப்படி தம்பால் சமயபுரத்தின் எல்லையில வந்தால் மகமாரி அம்மா
1: எப்படிங்க
0: ஒரு காலகட்டத்திலே
1: ஆமா
0: சிவபெருமானாகப்பட்டவர் அவருடைய இல்லத்திலே தாயாகப்பட்டவள்
1: ஆமா
0: கேட்டுக்கிறாளா தம்பி வரம்
1: வரம்
0: எப்படி கேட்டுக்கிட்டா இந்த உலகத்திலேயே நான் மாறி மாறி பெண்ணா
1: பிறந்தாலும்
0: இந்த சிவனே எனக்கு மாலை சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாளால் இந்த மகமாரி
1: அம்மாள்
0: அப்பதான் அந்த அம்பாளாகப்பட்டவள் பிறவிகள் பிறந்து இந்த உலகத்தின் கண்ணிலே நீ மகமாரி அம்மனாக நீ போக வேண்டும் என்று வரம் கொடுத்தாரா சிவபெருமான்
1: சிவபெருமான்
0: ஆமா அதன் பிரகாரம் தான் இந்த அம்பாளாகப்பட்டவள் இந்த உலகத்தின் கண்ணிலே மகமாரி அம்மனாக சமயபுரத்தின் எல்லையிலே தாயாகப்பட்டவள் முதல் படைவிடாக சமயபுரத்திலேயே வந்து அமர்ந்தாளா அந்த
1: அம்பாளாகப்பட்டவள்
0: முதல் படைவிடு அங்கையும் அம்பாளாகப்பட்டவள் சமைந்த பொண்ணை போலவே காட்சியளிப்பாளா இந்த மகமாரி
1: மகமாரி அம்மா
0: ஈராறு 12 வயது மங்கை எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த அம்பாள் அங்க காய்ச்சலித்த காரணத்தால் அந்த அம்பாளுக்கு சமயபுரத்து மகமாரி என்று திருநாமமா
1: சமயபுரத்து மகமாரி அம்மா
0: ஆமா அதுவே அம்பாளுக்கு முதல் படைவிடாகப்பட்டது இரண்டாவது படைவிடா

0: வீடாக அந்த அம்பாலாகப்பட்டவள்.
1: ஆமா,
0: அங்க சமயபுரத்தின் எல்லையிலே
1: எல்லையிலே
0: முதல் படை வீடாக அங்க அமர்ந்து விட்டு அங்க இருக்கக்கூடிய பாமரை மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை கொடுத்து விட்டு இரண்டாவது படைவீடாக கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு வந்துட்டாள். அந்த
1: கண்ணபுரம் எல்லையிலே,
0: ஆமா, அந்த கண்ணபுரம் எல்லையிலே அம்பாலாகப்பட்டவள்.
1: ஆமா,
0: எப்படி அமர்ந்தாள்?
1: எப்படி
0: கரக வடிவிலே வந்து அமர்ந்தாள் அந்த மகமாரியவனாகப்பட்டவள்.
1: இந்த கரகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த அம்மா அமர்ந்திருக்கிறார்.
0: அதான் முன்னோர்கள் பாடினார்கள்.
1: ஆமா,
0: எப்படி பாடினார்கள்? அவ

0: இப்படியெல்லாம் தம்பாலாகப்பட்டவள்,
1: ஆமா
0: அந்த கண்ணபுரம் எல்லையிலே
1: எல்லையிலே
0: தாயாகப்பட்டவள், கரகமாகவே அமர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு சக்தியுடைய ஆலயத்துல முதன் முதல்ல போயிட்டு நம்ம கரகம் அலங்காரம் செய்து அந்த அம்பாலை வந்து கங்கை திரட்டி வருவது. கங்கையில இருந்து அந்த அம்பாலை அழைச்சிட்டு வந்து நம்ம ஆலயத்துக்கு ஒன்று சேர்த்து அவங்க கருவறையிலே அம்பாலை அபர வைத்து விட்டு அதன் பிரகாரம் தான் துஜாவரன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியேற்று விழா நடக்கும்.
1: நடக்கும்.
0: அப்புறம்தான் தம்பி எல்லா தெய்வங்களுக்கும் காப்பு கட்டி அதன் பிரகாரம் தான் இந்த விழாவை மேற்கொள்வார்கள். கரக வடிவிலே அமைந்த காரணத்தால் அந்த அம்பாளுக்கு கண்ணபுரத்து மகமாரி அம்மா,
1: கண்ணபுரத்து மகமாரி அம்மா,
0: ஆமா அங்க என்ன மகிமை அளிச்சிருக்கிறார்னா, பார்வை இல்லாத மக்களுக்கெல்லாம் பார்வையை கொடுத்திருக்கிறாள் தாயாகப்பட்டவள், கண் இல்லாத மக்களுக்கெல்லாம் கண்தானத்தை கொடுத்தாலாம் மகமாரி
1: மகமாரி அம்மா.
0: ஆமா அங்கையும் அம்பாள் இரண்டாவது படவிடாக
1: ஆமா
0: அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கிறாளாம் தாய்.

0: இரண்டு அம்பாளாக பட்டவள். அந்த இரண்டாவது வடவீட்டிலே இருந்து மூன்றாவது வடவிழாக அம்பாளாக பட்டவள் எங்க வருகிறாள்?
1: ஆமா,
0: அந்த விழாடபுரத்துக்கு வருகிறாளா தம்பி?
1: விழாடபுரத்துக்கு?
0: ஆமா
1: ஆமா,
0: அந்த விழாடபுரத்திலே
1: ஆமா
0: தாயாக பட்டவள். சிறு குழந்தை போல
1: ஆமா
0: மாறிவிட்டாளா தம்பி? தாயாக
1: குழந்தை போல.
0: ஆமா, அந்த எல்லையிலே ஊர் மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அம்ம நோய் என்று சொல்லக்கூடிய அந்த அம்ம நோயை போட்டு அதை இறக்குவாளாம் தம்பி. இந்த மகமாரிவினாகப்பட்டவள் விளையாட்டாகவே போட்டு விளையாட்டாகவே இறக்கிடுவாளாம் தாயாகப்பட்டவள். அதுவே மூன்றாவது வடிவிடு. நான்காவது வடிவிடாக அம்பாள் எங்க வருகிறாள்?
1: எங்க
0: எங்க தெரியுமா? அவனாக

0: நாகன் அம்பாலாக பட்டவள் மூன்றாவது வடிவீட்டில இருந்து
1: இருந்து
0: நான்காவது வடிவீட்டிலே அம்பாள் அடைந்து விட்டாளா தம்பி? அங்க நாகமலை தோகமலை நாலு பக்கம் விலாரிமலை. அந்த விலாரிமலை மீதிலே தாயாக வட்டவள்.
1: ஆமா,
0: அந்த சர்ப்ப வடிவிலே இருக்குமா தம்பி அந்த பாறை? அந்த இடத்திலேயே அம்பாளுக்கு என்ன திருநாமமா? நாகமுத்து மகமாரி என்று திருநாமத்தோடு எல்லையில வந்து அமர்ந்தாலாம் தம்பி அந்த நாகமலையிலே.
1: நாகமுத்து மகமாரி அம்மா.
0: ஆமா, அந்த எல்லையில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பலவிதமான வேண்டிய வரகளையில் நல்கினாலாம் அந்த தாயாக பட்டவள்
1: மகமாரி.
0: ஒரு காலகட்டத்தில் கூட தம்பி இந்த மகமாரி அம்மா அந்த பாதாள லோகத்தில் இருக்கிறாரே.
1: ஆமா, பாதாள லோகத்தில்
0: யார் இருக்கிறது?
1: அருவராஜன் இருக்கிறார்.
0: ஆமா, அந்த அருவராஜனுக்கே முத்து அளித்தாளா இந்த மகமாரி மனாகப்பட்டவன்.
1: ஆமா ஆமா
0: அம்மா, எனக்கு போய் முத்து போட்டுகிறேன் நியாயமா? அவ்வளவு நல்லா இருக்காதம்மா, நான் என்னால தாங்க முடியல என்று சொன்னார் அரவராஜன். தேவருடைய வரிசையில எல்லாருக்கும் நான் முத்து போட்டு வந்து கொண்டிருக்கிறேன், அந்த வரிசையில தான் உனக்கு நான் முத்து போட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலத்திலே எவா எனக்கு முத்தை இறக்கு தாயே என்று மன்றாடி கேக்குற மகமாரி அம்மனுடைய இல்லத்துல உடனடியாக அந்த நேரத்திலே பார்த்து நடப்பார்கள் ஊர் மக்கள் எல்லாம் உனக்கு நான்காம் நாள் உற்சவத்திலே நான் நாகவாகனமாக வந்து அமர்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லம்மா, எப்பொழுதும் உனக்கு ஐந்து தலை நாகமாக நான் குடையாக காட்சியளிக்கிறேன் தாயே என்று சொன்னாராம்
1: அரவராஜன்.
0: ஆமா
1: ஆமாங்க,
0: அதன் பிரகாரம் தான் இந்த மகமாரி அந்த அரவராஜனுக்கு போட்ட முத்தை மோசல் அப்படிக்கு இறக்கி விட்டு அந்த வரத்தையும் வாங்கி கொண்டு அவங்க மாட்டுக்கும் சென்று விட்டாலாம் தாயாகப்பட்டவள். அதுவே அம்பாளுக்கு நான்காவது வடிவிடு. அந்த நாகமலையிலே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கிவிட்டு ஐந்தாவது வடிவிடாக தாயாக பட்டவள் எங்க வருகிறாள்? அந்த கூடலூர் என்று சொல்லக்கூடிய அந்த கூடலூருக்கு வருகிறாளாம் தம்பி இந்த அம்பாளாக பட்டவள்.

0: அந்த அம்பாளாகப்பட்டவள், நான்காவது வடைவீட்டை நோக்கி தாயாகப்பட்டவள், ஐந்தாவது வடைவீடாக அந்த கூடலூரிலே அம்பாளாகப்பட்டவள் வந்து அமரக்கூடிய காலத்திலே எப்படி அமர்ந்தால், ஐந்து கிணற்று மகமாரி என்று திருநாமத்தோடு எல்லையில் வந்து அமர்ந்தால் அந்த தம்பி இந்த மகமாரிவனாகப்பட்டவள். அந்த எல்லையில வந்து அமரக்கூடிய காலத்துல ஐந்து கிணறுகள்
1: ஏற்பட்டது,
0: ஏற்பட்டது. இப்ப எப்படின்னா அந்த ஐந்து கிணற்றினுடைய ஜலத்தை எடுத்துதான் இந்த மகமாரியம்மனுக்கு கூடலூர் ஆளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வார்கள். அதுவே அந்நாளில் நடந்ததான் தம்பி. நடக்கக்கூடிய காலத்திலே உடனடியாக இப்போ நம்ம ஆலயத்துல அங்கங்க உள்ள கருவறையே காண் போட்டு காலத்தின் பிரகாரம் அது ஓடி நிறுது. அந்த நாள்ல வந்து அந்த கிணற்று ஜலம் எடுத்துதான் அந்த மகமாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்வார்கள். அந்த அம்பாள் விழா எடுக்கக்கூடிய காலத்திலே ஐந்து விதமான கரகங்கள் அலங்காரம் செய்வார்களாம். என்னன்னா ஐந்து சக்திகள், இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோகா சக்தி, ஞான சக்தி, பராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து சக்தியும் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு நம்பிக்கை.
1: ஆமாங்க,
0: நம்பிக்கையோடு அந்த இடத்துல வந்து அமர்ந்த காரணத்தால் அந்த அம்பாளுக்கு கூடலூர் மகமாரி என்று,
1: மகமாரி என்று,
0: கூடலூர் ஐந்து கிணற்று மகமாரி என்று திருநாமத்தோடு எல்லையில வந்து அமர்ந்தவளாம்
1: தாயாகப்பட்டவள்.
0: அதுவே அம்பாளுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை நல்கிவிட்டு ஆறாவது வடிவிலாக அம்பாளாகப்பட்டவள் எங்க வருகிறார் அவங்க.

0: மகன் அம்பாளாகப்பட்டவள் அந்த ஐந்தாவது படை வீட்டிலே இருந்து தாயாகப்பட்டவள் ஆறாவது படை வீட்டுக்கு வந்துட்டாளாம் தம்பி இந்த மகமாரி.
1: ஆறாவது படை வீட்டுக்கு?
0: ஆமா, ஆறாவது படை வீட்டிலே தாயாகப்பட்டவள்.
1: ஆமா,
0: எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாள்? அந்த ஆரணி பெரிய பாளையத்தின் எல்லையிலே.
1: எல்லையிலே
0: அந்த அம்பாளாகப்பட்டவள் பவானி மண்ணாக அங்க திருக்கோயில் கொண்டாளாந்த மகமாரி மண்ணாகப்பட்டவள். அந்த தன்னந்தனிமிலேயே ஒரு பசுவாகப்பட்டது. தினம் தினமும் வந்து அந்த கல் மீதிலே தன்னைத்தானாகவே பால் சொரியுமா தம்பி.
1: தானாகவே வந்த அந்த அம்மா?
0: ஆமா, பால் சொரியுமா தம்பி.
1: ஆமா,
0: அப்படியா இருக்கக்கூடிய காலத்திலே?
1: ஆமா,
0: தாயா இருக்கு.
1: ஆமா,
0: அந்த எல்லையிலே வந்து அமர்ந்த காரணத்தால்.
1: ஆமா,
0: பவானி என்று திருநாமத்தோடு எல்லையிலே வந்து அமர்ந்தாலாம் தம்பி.
1: பவானி அம்மன்?
0: ஆமா,
1: ஆரணி பெரிய பாலத்து எல்லையிலே.
0: ஆமா
1: ஆமா,
0: அங்க ஒரு மகிமை இருக்குது தம்பி.
1: என்ன மகிமை?
0: என்ன மகிமைனா, அந்த ஆறாவது படைவீட்டிலே.
1: ஆமாங்க,
0: பெரிய பாலத்தின் எல்லையிலே.
1: எல்லையிலே
0: பவானி அம்மனுடைய ஆலயத்துல ஒரு வேண்டுதல் வச்சுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் பிறந்த மேனியோடு ஆண்மகளா இருந்தாலும் பெண்மகளா
1: இருந்தாலும்
0: அந்த வேப்பஞ்சாலை உடுத்துவார்கள் தம்பி. அந்த வேண்டுதல் செய்து நினைத்த காரியங்கள் எண்ணி 21 நாட்களில் செய்து முடிப்பாளா அந்த பெரிய பாளையத்து பவானி அம்மன். அதுவே அம்பாளுக்கு ஆறாவது படைவீடு. அந்த ஆறாவது படைவீட்டிலே

0: இப்படியாக இந்த அம்பாளாக பட்டவள்
1: ஆமா
0: அந்த ஆறாவது படைவீட்டில இருந்து ஏழாவது படைவீடு காடு மலை குன்று குகை எல்லாம் கடந்தாலாம் தம்பி இந்த மகமாரி
1: மகமாரி அம்மா
0: ஆமா அந்த கடக்கக்கூடிய காலத்திலே தாயாக பட்டவள் அம்பாளாக விளங்கக்கூடியவள் அந்த காடு மலை குன்று குகை எல்லாம் கடந்து தாயாக பட்டவள் ஈராறு 12 ஆண்டுகளாக நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் போய் கொண்டு இருக்கக்கூடிய
1: காலத்திலே
0: இந்த இடத்தை அந்த அம்பாள் போகும் கால் வைக்க விடலாம் வெறியும் வானம் பார்த்த பூமியா இருக்குதான் தம்பி
1: வானம் பார்த்த பூமி
0: ஆமா மழை மாதிரியே கிடையாது மழையே கிடையாது தம்பி எல்லா கானகங்களா இருக்கக்கூடிய காலத்திலே உடனடியாக இந்த அம்பாளாக பட்டவள் துலுக்கானன் ஒரு எல்லை வந்தது
1: துலுக்கான எல்லை
0: ஆமா அந்த துலுக்கானும் எல்லை அம்பாள் கடக்கக்கூடிய காலத்திலே இந்த அம்பாளாக பட்டவள் பாதங்கள் பட்ட மாத்திரத்திலே
1: ஆமா
0: எல்லா செடி கொடி மரம் எல்லாம் காந்தி விட்டது
1: பாருங்க பாருங்க அம்மாவோட பாதம் பட்டோன்னு அம்மாவோட மகிமை அப்படி
0: ஆமா உண்மைதான்
1: ஆமாங்க
0: இந்த பாதங்கள் பட்ட மாத்திரத்திலே தாயாக பட்டவள் உடனே யாரை வரவேற்றார்களா அந்த வாய் பகவானையும் வர்ண பகவானையும் வரவேற்று அந்த இடத்திலே என்ன பண்ணாங்க தெரியுமா
1: என்ன பண்ணாங்க

0: ஆண்டவராக இருக்கக்கூடிய காலத்திலே தம்பி, இந்த அம்பாளாகப்பட்டவள் அந்த ஆறாவது படைவீட்டிலே இருந்து தாயாகப்பட்டவள் ஏழாவது படைவீட்டை நோக்கி செல்லக்கூடிய காலத்திலே காடு குன்று குகை எல்லாம் கடந்து பார்க்கக்கூடிய காலத்திலேயே மழை மாதிரியே கிடையாது. மழை மாதிரி இல்லாம படிக்க இந்த தாயாகப்பட்டவள்,
1: ஆமா
0: என்னடாது நம்ம கால் வைக்கும் இடமெல்லாம்,
1: ஆமா ஆமா
0: மழை மாதிரியே கிடையே இல்லையே,
1: காலமே கிடையாது,
0: பதமே இல்லையே என்று சொல்லக்கூடிய காலத்தில் உடனடியாக போகக்கூடிய காலத்தில் அந்த இடத்துல பார்த்தால் அந்த காய்ந்த போன கிளையெல்லாம் தூக்கி விட்டு நிலை நடத்தலாம் தான் மகமாரி. அந்த காய்ந்த போன கிளைகள் எல்லாம் துளிர்விட்ட

0: காரணத்தாலே
1: அந்த தாயாருக்கு என்ன திருநாமம் தெரியுமா? துலுக்காலத்து மகமாரி என்று திருநாமமா அந்த தாயாருக்கு?
0: தாயாருக்கு.
1: உண்மைதானா?
0: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
1: அதுவே அம்பாளுக்கு ஏழாவது படைவிடு.
0: ஆமாம்,
1: ஏழாவது படைவிட்டிலே தாயாக வட்டவள். துலுக்காலத்து மகமாரி என்று திருநாமத்தோடு எல்லையில வந்து அமர்ந்தவளாம் தாயாக வட்டவள். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டியவர்களை நல்கினாளாம்.
0: ஆமாம்,
1: தாயாக வட்டவள். அதை விட்டு அம்பாளாக வட்டவள் எங்க வருகிறாள் தெரியுமா? அந்த துலுக்கானம் எல்லையில இருந்து கடந்து அங்க இருக்கக்கூடிய பாமரை

0: வேண்டியவர்களை நல்கினாளாம்.
1: ஆமா,
0: தாயாகப்பட்டவள், அதை விட்டு அம்பாளாகப்பட்டவள் எங்க வருகிறாள் தெரியுமா? அந்த துலுக்கானம் எல்லையில இருந்து கடந்து அங்க இருக்கக்கூடிய பாமரை மக்களுக்கெல்லாம் வேண்டியவர்களை நல்கிவிட்டு,
1: ஆமாங்க,
0: எட்டாவது வடிவிலாக எங்க வருகிறாள்? அந்த மாடு

0: இப்படியாக இந்த அம்பாளாகப்பட்டவள் அந்த எட்டாவது படைவீடாக அந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய மாடிவெட்டி மங்களமாக தம்பி அந்த
1: ஊரு பேர்
0: அந்த மங்களம் எல்லையிலே தாயாக பட்டவள் காலியாக உருவெடுத்தால அந்த மகமாரிமனாகப்பட்டவள்
1: காலியாக
0: ஆமா கோபக்காரி இல்லையா காளிகா தேவி
1: ஆமா ஆமா
0: கோபம் இருக்கும் என்று இடத்துல தான்
1: குணமும் இருக்கும்
0: குணங்கள் இருக்கும்
1: ஆமா
0: என்று சொல்வார்கள் அது மாதிரி இந்த அம்பாளுக்கு அந்த இடத்திலே எப்படி அமர்ந்தால்
1: எப்படி

0: காளியாக இந்த அம்பாளாக பட்டவள் அந்த மாடிவெட்டி மங்களத்திலே காளியாக உருவெடுத்து அந்த எல்லையிலே அம்பாள் கோரப்பல்லும் செஞ்சடையும் கோடி முட்டை கண்ணழகும்
1: கண்ணழகும்
0: சடையாட முடியாட சங்கரையால் அந்த இடத்திலே ஆடி வருகிறாள்.
1: சூளம்
0: ஒருகையிலே, சுடர்வாத ஒருகையிலே, ஈட்டி ஒருகையிலே, இடர்வாத ஒருகையிலே, பாச ஒருகையிலே, பனர்பாச ஒருகையிலே, மணி ஒருகையிலே, டமார ஒருகையிலே, விருதோடு தாயாக பட்டவள் அண்டசராசுக்கும் எழுந்து நின்று நிற்க விழா எடுக்கக்கூடிய காலத்தில் தம்பி, அது அம்பாளுக்கு எட்டாவது வழிவிடா தம்பி, எட்டாவது திருக்கோயில்.
2: நேயர்கள், இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் எம் வெங்கடேசன் குழுவினர் வழங்கிய பம்பை உடுக்கை கதைப்பாட்டின் முதற்பகுதியினை கேட்டீர்கள்.

0: நான் உங்கள் சுஷ்மிதா, 7ஆம் வகுப்பு மாணவி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமா உலக பொதுமறியாம் திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தினை சிவரஞ்சனி ராகத்துல பாட வராங்க என் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி பி பவித்ரா.
1: அனைவருக்கும் வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30, 10:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பள்ளி மாணவ மாணவர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்க இருக்கின்றீர்கள் நேயர்களே. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது

யாண்டுமிடும் பயில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.

ஆற்றல் அரிது. அறவாழி அந்தனன் தால் சேர்ந்த கல்லால் பிராழி நீந்தல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் தாலைவன்.

0: நன்றி.
1: அடடா, என்ன அழகா பாடிட்டாங்க. இதே மாதிரி எல்லா திருக்குறளையும் பாட்டாவே பாடிட்டா மாணவர்கள் எல்லாருடைய மனசுலையும் ஈஸியா பதிஞ்சிடும். அழகாக பாடிய மாணவி பவித்ராவிற்கு பாராட்டுகள். அடுத்து வருவது கல்வியின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் பாடலை இசையுடன் பாட வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவன் ஆ குகேஷ்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: தொடக்க கல்வி கற்றிடவாடா, துன்பம் யாவும் போகும் வாடா, நாளும் நன்றாய் படித்து நீயும் நல்ல மனிதனாவாய் வாடா. தொடக்க கல்வி கற்றிடவாடா, சின்ன வயதில் படிப்பது எல்லாம் நன்றாய் மனதில் பதியும் வாடா. சீருடையை அணிந்து நீயும் சிங்காரமாய் பள்ளிக்கு வாடா. சின்ன வயதில் படிப்பது எல்லாம் நன்றாய் மனதில் பதியும் வாடா. சீருடையை அணிந்து நீயும் சிங்காரமாய் பள்ளிக்கு வாடா. தொடக்க கல்வி கற்றிடவாடா, அம்மா அப்பா சொன்னால் நீயும் ஆசையாக பள்ளிக்கு வாடா. சும்மா நீயும் இருந்தாய் என்றால் சோம்பேறியாய் ஆவாய் என்றோ. தொடக்க கல்வி கற்றிடவாடா, என்னும் எழுத்தும் கண்ணே ஆகும் எழுச்சியோடு படிக்க வாடா. கண்ணாய் கல்வி கற்பதனாலே பொன்னாய் வாழ்வு புறப்படும் வாடா. தொடக்க கல்வி கற்றிடவாடா. நன்றி.
1: பள்ளிக்கு வாடா என்று குழந்தைகளை ஆர்வமுடன் கல்வி கற்க அழைத்த குகேஷுக்கு நன்றி. நமக்கு இரு கண்கள் மட்டும் போதாது, மூன்றாவது கண்ணும் தேவை என்கிறார் 7ஆம் வகுப்பு மாணவி பி பவித்ரா. அது என்ன என்பதை அறிந்து கொள்வோம் வாருங்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது கண் கல்வி. கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிறார் திருவள்ளுவர். கல்வி கற்றவர்களுக்குத்தான் அவை கண்கள், அல்லாதவர்களுக்கு புண்களே ஆகும் என அன்றே கண்களை கல்விக்கு சமமாக கருதினார்கள். 5 வளையாதது 50 வளையாது என்பதும் பருவத்தே பயிர்சை என்பதும் தொன்று தொட்டு வழங்கி வரும் பழமொழிகள் ஆகும். மனித வாழ்வின் முக்கியமான காலம் இளமை பருவமே. எனவே இக்காலத்தில் கல்வி கற்பதை சிறந்த நோக்கமாக கொள்ள வேண்டும். அதனால்தான் இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து என்பார்கள். 5 முதல் 14 வயது வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி என்பது நடைமுறையில் வந்துவிட்டது. அதனை பயன்படுத்தாமல் இருக்கலாமா? கல்வி கற்பது குழந்தைகளின் உரிமை. அத்தகைய உரிமையை குழந்தைகள் கடமையாக கொண்டு கல்வி பயில வேண்டும். இளமையில் காந்தியடிகள் தன் தாயிடம் செய்த சத்தியம் அவரது உயர்கல்வியின் போதும் காப்பாற்றப்பட்டு அவரை மகாத்மா காந்தி ஆக்கியது. தெருவிளக்கிடையில் கற்ற கல்வி முத்துசாமி ஐயரை சிறந்த வழக்கறிஞர் ஆக்கியது. இது போன்று பெருமைக்கும் புதுமைக்கும் காரணம் அவர் பெற்ற கல்வியே ஆகும். செல்வங்களுள் மிக சிறந்த செல்வம் கல்வி செல்வமே ஆகும். ஏனென்றால் அது வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, கல்வரால் களவாட முடியாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது என்று கூறுகிறார்கள். தான் பெற்ற கல்வியை பிறருக்கு அளிக்க

0: அளிக்க அறிவு பெருகுமே தவிர என்னாலும் குறையாது. எனவே கேடில் வீழ்ச்செல்வமான கல்வியை கற்று கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக என திருவள்ளுவரின் வாக்குப்படி வாழ்வோம். மனிதனாக பிறப்பது அரிது. அவ்வாறு பிறந்தாலும் கல்வியால் சிறந்து விளங்குதல் அதைவிட அரிது. சுடுசுட ஒளிவிடும் பொன்னைப் போல கல்வி என்பது கற்க கற்க ஒருவரை அறிவு ஒளி பெற செய்வதாகும். எனவே ஒருவரை நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ செய்யும் கல்வியை நமது மூன்றாவது கண்ணாக கருதுவோம். கல்வியை கண்போல் போற்றுவோம். கலைகளில் சிறந்து விளங்குவோம். நன்றி.
1: கல்வியின் சிறப்புகளை அழகாக எடுத்துரைத்த பவித்ராவிற்கு வாழ்த்துக்கள். இயற்கை அன்னியின் பெருமைகளை கூறி நம்மையும் இயற்கை இன்பத்தில் திளைக்க அழைக்கிறார் 6ஆம் வகுப்பு மாணவி நாதியாஸ்டி.
2: இயற்கை அன்னை. இயற்கை ஓர் அழகிய ஓவியம், கண்ணையும் கருத்தையும் கவர்கின்ற வண்ணப்பெட்டகம், அழகு குடியிருக்கும் திருக்கோயில், என்ன என்ன உள்ளத்தை களிப்பாக்கும் எழிலான திரைப்படம், வான்வெளியும் மலைமுகடும் மலை வீழ் அருவியும் வற்றாமல் வளம் பரப்பும் ஆறும் கவின்மிகு சோலையும் கனி தரும் அழகலும் கருத்தை கவரும் வியத்தகு உயிரினங்களும் இயற்கையின் நிலைக்கலன்களாகும். இயற்கை படைத்த செல்வங்களான இவற்றில் உள்ளத்தை பறிகொடுத்து விடுவது இயல்பன்று. இயற்கை அல்ல குறையாத ஆற்றலுடையது. மனிதனுக்கு மேலானது இயற்கை. எனினும் மனிதன் இயற்கையை மிஞ்சக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்தாலும் அவன் ஓய்வு கொள்ளும் அமைதி படுக்க இயற்கையே ஆகும். இயற்கை அழகாக இருப்பது போலவே அமைதியின் அடக்கமாகவும் உள்ளது. கவலை தோய்ந்த மனிதன் அமைதி கொள்வதற்கு அது மருந்து தருகிறது. இயற்கை தரும் இன்னரும் மூலிகையினால் மாந்தர் தம் நோய் தீர்கிறது. ஆகவே மாந்தர்களே, இயற்கையை காப்போம் வாரீர். இன்பமான வாழ்வு வாழ்வோம் வாரீர். நன்றி.
1: அடடா, என்னே இயற்கையின் அழகு! அதை அனுபவிக்காமல் இருக்கலாமா? வாருங்கள், இயற்கையை ரசிக்க பழகுவோம் என்று நம்மை அழைத்த தியாஸ்டி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்வாக கிராக் கிராக் கிராக் தவளை கத்தும் நிகழ்வை நகைச்சுவை கதையாக கூற வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி மா பவினா.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகிய குளம், அதில் நிறைய அல்லி பூக்கள் பூத்திருந்தன. கரையோரம் ஒரு பெரிய அல்லி பூ. அதற்கு மீன், தவளை, நத்தை, நண்டு என நிறைய நண்பர்கள். எனவே அல்லி மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் தவளையை காணவில்லையாம். பெரிய அல்லிக்கு வருத்தம். மீனிடம் தேடச் சொன்னது. நாம் தண்ணீரை தேட முடியும், தவளை வெளியே போயிருந்தால் என்ன செய்வது என்றது மீன். ஆமாம், மீன் சொல்வதும் சரிதான் என்றது நத்தை. உடனே அல்லிப்பூ, நத்தையே நீ தேடி வருகிறாயா என்றது. நத்தை ஊர்ந்து ஊர்ந்து போகும், எப்பொழுது கரையேறி எப்பொழுது போக என நண்டு கேலியாக சிரித்தது. நண்டு நண்பரே, நீங்கள் வேகமாக ஓடுவீர்கள், தவளையை தேட முடியுமா என்றது அல்லிப்பூ. சரி, நான் தேடச் செல்கிறேன், வேறு பாதையில் தவளை இங்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என நண்டு கேட்டது. ஒரு யோசனை, தவளை வந்தால் நான் சத்தமாக போட சொல்கிறேன், நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்றது அல்லிப்பூ. சரியான யோசனைதான் என்று கூறி நண்டு ஓடியது. தவளையை தேடியது, ஆனால் தவளை கண்டுபிடிக்க இயலவில்லை. சிறிது நேரமானது, தவளை குளத்திற்கு திரும்பி வந்தது. தவளையாரே, நண்டு நண்பரை பார்த்தாயா விசாரித்தது அல்லிப்பூ. இல்லை என்றது தவளை. முதலில் சத்தமாக கத்துங்க, அப்புறம் சொல்கிறேன் என்றது அல்லிப்பூ. கிராக் கிராக் கிராக் கிராக் கிராக் கிராக் தவளை சத்தம் போட்டது. அப்பொழுது தவளை கத்துது, மழை வரப்போகுது என கூறிக்கொண்டே ஊர் மக்கள் வேகமாக நடந்தனர். தவளையின் சத்தம் கேட்டதால் நண்டு நண்பர் திரும்பி வந்தது. மழை வரப்போகுது, ஊர் மக்கள் ஓடுகிறார்கள் என்றது நண்டு. இதை கேட்டு நண்பர்கள் அனைவரும் சிரித்தனர், மகிழ்ச்சியாக இருந்தனர். நன்றி.
1: தவளைகள் கத்தும் ஓசியின் காரணத்தை மனிதர்கள் எவ்வாறு நினைக்கிறார்கள் என்பதை நகைச்சுவையாக கூறிய பவினாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கர்ம வீரர் காமராசரை கவிதையால் போற்று வருகின்றார் எம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவி ரா ரித்திகா.
4: அனைவருக்கும் வணக்கம். கர்ம வீரரே காமராஜரே, உன் உடல் மட்டுமே கருப்பு, உள்ளமோ தும்பை வெளுப்பு, பல வண்ணங்களை விரும்பாமல் பால் வண்ண ஆடை கொண்டாயே.

0: எளிமையான வாழ்க்கை கொண்டு ஏறு போல வாழ்ந்தாயே. கல்வி கண் திறந்து குழந்தைகளின் கடவுளாக விளங்கினாயே. பகல் உணவை தோற்றுவித்து பகலவனாக காட்சியளித்தாயே. உனக்காக சொத்து சேர்க்காமல் ஊருக்காக உழைத்து வாழ்ந்தாயே. படித்த மேதைகள் பலர் இருக்க படிக்காத மேதையாக பெருமை கொண்டாயே. ஆளுமைக்கு ஆசைப்படாமல் ஆளுபவரை தோற்றுவித்தாயே. ஆகட்டும் பார்க்கலாம் என கூறி அடுத்த நிமிடமே அதை முடிப்பாயே. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து தயவுடன் மக்களை காப்பாயே. பெரும்பதவி வேண்டாம் என்று கூறி பெருந்தலைவர் ஆனாயே. கர்ம வீரரே காமராஜரே, உன் உடல் மட்டுமே கருப்பு, உள்ளமோ தும்பை வெளுப்பு. நன்றி.
1: பெருந்தலைவர் காமராசரை போற்றிய ரித்திகாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக, குறும்புகள் செய்யும் கண்ணன் மாடுகள் மேய்க்க வீட்டை விட்டு வெளியில் செல்ல முயல்கின்றான். அவன் தாயோ அதனை தடுக்க முயல்கின்றாள். இருவரின் உரையாடலை பாடல் வழி கேட்போம். வாருங்கள். பங்கேற்பவர்கள் கண்ணனாக கு யோஷ்கா, யசோதாவாக பி சுகானா.
2: அனைவருக்கும் வணக்கம்.

0: நன்றி.
1: தாயின் சொல்லை கேட்காமல் சாக்கு போக்குகள் சொல்லி கண்ணன் விளையாட சென்று விட்டான். அருமையாக பாடிய இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் நற்பண்புகளின் பிறப்பிடமாக திகழ வேண்டும் என்பதை நெய்தல் களி இயற்றிய புலவர் நல்லந்துவனார் வழி கூற வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவி மு. சுஷ்மிதா.

0: தனியே நன்றி.
1: தாயின் சொல்லை கேட்காமல் சாக்கு போக்குகள் சொல்லி கண்ணன் விளையாட சென்று விட்டான். அருமையாக பாடிய இருவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் நற்பண்புகளின் பிறப்பிடமாக திகழ் வேண்டும் என்பதை நெய்தல் களி இயற்றிய புலவர் நல்லந்துவனார் வழி கூற வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி மு சுஷ்மிதா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழிக்கென ஒரு நெடிய வரலாறு உண்டு. உலகத்தார் அனைவரும் போற்றும் பல இலக்கியங்களை கொண்ட மொழி நம் தமிழ் மொழியாகும். உலகம் போற்றும் ஒப்பற்ற கருத்துக்களை உள்ளடக்கிய மொழியாக தமிழ் மொழி விளங்குகின்றது என்பதில் ஐயமில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கணியன் பூங்குன்றன் கூறினார். உலக பொதுமறையான

0: நூல்களுள் ஒன்று. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்து பகுதிகளை கொண்டது. அவற்றுள் நெய்தல் கலியில் வரும் பாடலில் மனிதநேயம் பற்றியும் மனிதனிடம் இருக்க வேண்டிய அவசியமான பண்புகள் பற்றியும் நல்லந்துவானார் கூறுவதை அறிவோம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுவது, போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடலிந்தொழுகுதல் என்று கூறிக்கொண்டே செல்கிறார். அதாவது ஆற்றுதல் என்பது துன்பப்படுவோருக்கு உதவுவது, போற்றுதல் என்பது சேர்ந்தவரை பிரியாதிருத்தல், பண்பு எனப்படுவது உலக ஒழுக்கங்களை அறிந்து அதன் படி நடத்தல் என்று பொருளாகும். எனவே இந்த நட்பண்புகளோடு நாம் மனிதநேயமிக்கவர்களாக வாழ்வோம், நாடு போற்றும் நல்லவர்களாக திகழ்வோம். நன்றி. குழந்தைகளாகிய நாம் நல்ல குணங்களுடன் விளங்க வேண்டும் என அழகாக எடுத்துரைத்த மாணவி புஷ்மிதாவிற்கு நன்றி. அடுத்ததாக விவசாயத்தின் மகிமைகள் குறித்து நாட்டுப்புற பாடலாக பாட வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி பி. பவித்ரா.
1: அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையை தான் காக்க வேணும்பா. இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையை தான் காக்க வேணும்பா. மருந்தடிக்க தேவையில்லை, இயற்கை வழிகள் கிடக்குது. மதிப்பு கூட்டி பொருளை வித்தால் நிறைய லாபம் கொடுக்குது. மருந்தடிக்க தேவையில்லை, இயற்கை வழிகள் இருக்குது. மருந்து கூட்டி பொருளை வித்தால் நிறைய லாபம் கொடுக்குது. இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையை தான் காக்க வேணும்பா. பசுமையைத்தான் வளர்க்கணும், விவசாயத்தை காக்கணும். பசுமையைத்தான் வளர்க்கணும், விவசாயத்தை காக்கணும். காய்கறிகள் தோட்டம் வளர்த்து மனிதன் உயிரை காக்கணும். காய்கறிகள் தோட்டம் வளர்த்து மனிதன் உயிரை காக்கணும். இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையைத்தான் காக்க வேணும்பா. கம்பு சோளம் விளைச்சல் நிரப்பி களம் நிறைய நிரப்பணும். கம்பு சோளம் விளைச்சல் நிரப்பி களம் நிறைய நிரப்பணும். விவசாயம் இல்லாமலே விவசாயத்தை வளர்க்கணும். விவசாயம் இல்லாமலே விவசாயத்தை வளர்க்கணும். இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையைத்தான் காக்க வேணும்பா. பாரம்பரிய பயிரில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நஞ்சில்லாத பொருளை வாங்க நாட்டு மக்கள் துடிக்குது. பாரம்பரிய பயிரில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நஞ்சில்லாத பொருளை வாங்க நாட்டு மக்கள் துடிக்குது. இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையைத்தான் காக்க வேணும்பா. இயற்கை அன்னை சோறு போடும்பா, அந்த இயற்கையைத்தான் காக்க வேணும்பா. நன்றி.
0: விவசாயத்திற்கு பெருமை கொடுத்து உணவுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பாடிய மாணவி பவித்ராவிற்கு நன்றி. அடுத்ததாக மேக்கிங் லைஃப் வர்த் வைல் என்ற ஆங்கில பாடலை பாடி அசத்த வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவன் ஏ. தருண். அடுத்ததாக சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை அறியும் வண்ணம் சிறு சேமிப்பின் பயன்கள் குறித்து சு. தேனிலா 8ஆம் வகுப்பு மாணவி கூற வருகிறார்.
2: சிறு சேமிப்பு சிறப்பை அளிப்பது சிறு சேமிப்பு, செல்வம் தருவது சிறு சேமிப்பு, மானம் காப்பது சிறு சேமிப்பு, மகிழ்ச்சி தருவது சிறு சேமிப்பு, குழந்தைகள் காப்பது சிறு சேமிப்பு, குடும்பத்தை மீட்பது சிறு சேமிப்பு, கண்ணீர் துடைப்பது சிறு சேமிப்பு, கவலைகள் தீர்ப்பது சிறு சேமிப்பு, வீட்டை காக்க சிறு சேமிப்பு, நாட்டை காக்க சிறு சேமிப்பு, இன்றைய நமது சேமிப்பு நாளைய சந்ததிக்கு பாதுகாப்பு. சேமிப்பு இல்லா குடும்பம் கூரை இல்லா வீடாகும். பொருளாதாரம் எனும் ஏற்கொண்டு சேமிப்பு எனும் வித்திட்டால் சேமம் எனும் செழும் பயிரினை அறுவடை செய்திடலாம். சிறப்பை அளிப்பது சிறு சேமிப்பு, செல்வம் தருவது சிறு சேமிப்பு. சிறு துளி பெருவெள்ளம் என்பதை அறிவோம், சிறு சேமிப்பால் உயர்வோம். நன்றி.
0: சிறுகச் சிறுக சேமிக்க வேண்டும் என்ற நற்பழக்கத்தின் பயன்களை எடுத்துரைத்த மாணவி தேனிலாவிற்கு நன்றி. அடுத்ததாக சிந்திக்க தகுந்த விடுகதைகள் கூறி உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவியர் மா. சாதனா மற்றும் சு. தேனிலா.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒற்றை காலில் நிற்பான், 9 கைகள் வைத்திருப்பான், பச்சை பட்டு உடுத்திருப்பான், படர்ந்து நிழல் தருவான், அவன் யார்?
4: ஓ, கண்டுபிடித்து விட்டேன், அவன் தான் மரம். சரியா?
3: சரிதான். அடுத்து நீ கேள் பார்ப்போம்.
4: பிறக்கும் போதே இறக்க தொடங்கும், காற்றடித்தால் அணிந்து போகும், இருளை விரட்ட தன்னைத்தானே அழித்து கொள்ளும், அது என்ன?
3: எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? அதுதான் மெழுகுவத்தி. சரியா?
4: சரிதான். அடுத்து நான் கேட்கட்டுமா?
3: கடலில் பிறந்து கரையில் வாழ்வான், மீண்டும் தண்ணீர் பட்டால் கரைந்து விடுவான். சமையலறையின் அவனே அரசன், அவன் இல்லை.

0: என்றால் உணவே பிடிக்காது. அவன் யார்?
1: ஆம், கண்டுபிடித்து விட்டேன். அது உப்பு. சரியா?
0: சரிதான்.
1: இறக்கைகள் இருந்தும் பறக்க தெரியாது. ஓயாமல் ஓடினாலும் ஒரே இடத்திலேயே இருக்கும். கோடையில் குளிமை தரும், குளிரில் அமைதியாக இருக்கும். அது என்ன?
0: அதுதான் மின்விசிறி. எனக்கு தெரிந்துவிட்டது. நான் கூறியது சரியா?
1: சரிதான், சரிதான். அடுத்தது நீ கேள்.
0: 1000 தச்சர் கூடி அமைத்த மண்டபம், காலில்லாத பந்தல், கதவே இல்லாத அறைகள், அறைகள் முழுவதும் அமுதம், அது என்ன?
1: அப்படியா? யோசிக்கிறேன். கண்டுபிடித்து விட்டேன். அது தேன் கூடு. சரியா?
0: இப்பொழுது நீ கேள்.
1: ஆழக்குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அன்னார்ந்து பார்த்தால் 1000 முட்டைகள், அது என்ன?
0: இதன் விடை எனக்கு தெரியுமே. தென்னை மரம். சரியா?
1: சரிதான்.
0: உயிரில்லாத மனிதன் நான், உலகம் சுற்றும் மனிதன் நான். ஒரே இடத்தில் இருந்தாலும் 1000 தகவல்கள் சொல்வேன். நான் யார்?
1: எனக்கு தெரிந்து விட்டது. நான் சொல்லட்டுமா?
0: என்ன சொல்லு பாப்போம்.
1: அதுதான் செய்தித்தாள். சரியா?
0: சரிதான்.
1: உயிரில்லாத மனிதனுக்கு உடம்பெல்லாம் துளைகள். அவன் பாட்டிற்கு உலகமே மயங்கும். அவன் யார்?
0: அதுவா? எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? அதுதான் புல்லாங்குழல். சரியா?
1: சரிதான்.
0: கழுத்துண்டு தலையில்லை, கை உண்டு விரல்கள் இல்லை, உடலுண்டு உயிர் இல்லை, அது என்ன?
1: இது மிக எளிது. இதன் விடை சட்டை. கண்டுபிடித்து விட்டேன்.
0: ஓ, சரிதான்.
1: வெள்ளையாடை உடுத்திருப்பான், வெயிலை கண்டால் உருகிடுவான், மழையில் நனைந்தால் கரைந்திடுவான், வானில் இருந்தும் வந்திடுவான். அவன் யார்?
0: கடினமாக உள்ளதே, மீண்டும் ஒரு முறை சொல்.
1: வெள்ளையாடை உடுத்திருப்பான், வெயிலை கண்டால் உருகிடுவான், மழையில் நனைந்தால் கரைந்திடுவான், வானில் இருந்தும் வந்திடுவான். அவன் யார்?
0: கண்டுபிடித்து விட்டேன். பனிக்கட்டிதானே?
1: ஆமாம், சரிதான்.
0: விடுகதிகளை கேட்டு விடைகளை கண்டுபிடித்தீர்களா? மேன்மேலும் இது போல் சிந்தியுங்கள். நன்றி.
2: விடுகதைகள் கேட்டீர்களா? நீங்களும் உங்கள் நண்பர்களிடம் இது போல் கேட்டு விடைகளை சிந்தியுங்கள். மாணவியர் இருவருக்கும் நன்றி. அடுத்ததாக தற்பொழுது பரவலாக பேசப்படும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI என்பது பற்றி நமக்கு சில கருத்துக்களை தெரிவிக்க வருகிறார்கள் 7 வகுப்பு பி பவித்ரா மற்றும் மா பவினா.
3: அனைவருக்கும் வணக்கம். செயற்கை நுண்ணறிவு அறிவோம் வாருங்கள். இயந்திரங்களை மனிதர் போல சிந்தித்து செயல்பட வைக்கும் திறன் கொண்ட கணினி அமைப்புகளே செயற்கை நுண்ணறிவு. அதாவது மனித மூளை போன்று செயல்படும் ஒரு வகை தொழில்நுட்பமே இந்த செயற்கை நுண்ணறிவு. இது மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் வரம். செயற்கை நுண்ணறிவு பல நன்மைகளும் தருவதோடு பல தீமைகளும் தரவல்லது.
4: முதலாவதாக செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சலிப்பான வேலைகளை தானாகவே செய்து முடிப்பதால் மனிதர்களின் உழைப்பும் நேரமும் மிச்சமாகிறது. மனிதர்களால் ஏற்படும் சிறிய தவறுகளை கூட தவிர்த்து பெரிய அளவிலான தரவுகளை குறுகிய காலத்தில் அலசி ஆராய முடிகிறது. செயற்கை நுண்ணறிவின் அமைப்புகள் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் நாள் முழுவதும் தடையின்றி இயங்கும் திறன் கொண்டவை. மருத்துவத்துறையில் நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதிலும் புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதிலும் இது பெரிதும் உதவுகிறது.
3: செயற்கை நுண்ணறிவின் தீமைகள் பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். இயந்திரங்கள் மற்றும் ரோபோட்கள் மனிதர்களுக்கு பதிலாக பல வேலைகள் செய்வதால் வேலையின்மை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் படைப்பாற்றல் மற்றும் உணர்வால் முடிவெடுக்கும் திறன் கிடையாது. மனிதர்களின் தனிப்பட்ட தரவுகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தவறான தகவல்களை உணர்தல் போன்ற பாதுகாப்பு அபாயங்கள் உள்ளன. இந்த தொழில்நுட்பத்தை அளவிற்கு அதிகமாக நம்புவது மனிதர்களின் அடிப்படை சிந்திக்கும் திறனை குறைக்கக்கூடும்.
4: கடவுள் நமக்கு சிந்தனை அறிவு கொடுத்ததன் உன்னதமான நோக்கமே நன்மை தீமைகளை பகுத்தறிவதற்காகவே. எனவே அறிவியல் கண்டுபிடிப்புகளை அவசியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி ஆபத்தில்லா ஆனந்த வாழ்வை வாழ்வோம். நன்றி.
2: செயற்கை நுண்ணறிவின் நன்மை தீமைகளை தெளிவாக எடுத்துரைத்த மாணவிகள் பவித்ரா மற்றும் பவினாவிற்கு பாராட்டுக்கள். அடுத்த நிகழ்ச்சியாக ஆணும் பெண்ணும் சமம் என்று இக்காலத்தில் அனைத்து துறைகளிலும் வெற்றி கண்டு முன்னேறும் பெண்களின் அன்றைய நிலை என்ன என்று பெண் விடுதலை பற்றி பேச வருகிறார் 8 வகுப்பு மாணவி சா வன்ஷிகா.
5: அனைவருக்கும் வணக்கம். பெண் விடுதலை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி. நாட்டையும் நதிகளையும் மட்டுமன்றி தெய்வங்களையும் பெண் பெயரால் அழைத்து பெருமைப்படுத்திய நாடு நம் இந்திய நாடு. இத்தகைய பெண்களின் நிலை குறித்து காண்போம். 17 நூற்றாண்டில் ராஜாராம் மோகன் ராய் முதன் முதலாக பெண் விடுதலைக்கு அடிகோலினார். அதனைத் தொடர்ந்து நாணமும் பெயர்ப்பும் நாய்க்கு வேண்டும் என வெகு

0: பாரதி நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பெண்களின் குணங்கள் என்றார். கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பெண் கல்விக்கும் போராடினார் பாரதிதாசன். இந்திய விடுதலைக்கு முன்பே பெண் விடுதலை பற்றி பேசியவர் தந்தை பெரியார். இச்சமூகத்தில் ஆணுக்கு பெண் செனிநிகர் என சொல்வதே பெரியாரின் பெண்ணியமாகும். மேலும் இவர் கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் போன்றவற்றிற்கும் குரல் கொடுத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியாரின் கனவு இன்று நினைவாகிவிட்டது. பெண்கள் அனைவரும் கல்வி கற்று தொட்டிலை ஆட்டும் கை எனினும் தொல்லுலகை ஆட்டும் கை என எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். ஆனால் மறுபுறம் பெண்கள் மீது வன்முறைகளும் அதிகரித்து வருகின்றன என்பதை நாம் மறுக்க இயலவில்லை. ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்றார் பாரதி. பெண்ணை தேவதை என புகழும் வேண்டாம், அரக்கியனைகளும் வேண்டாம், சம உரிமையோடு நடத்தினாலே போதும், அதுவே பெண் விடுதலையாகும். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பதை அனைவரும் உணர்வோம். வாழ்க பெண்ணியம், வளர்க அவர்த்தம் பெருமை. நன்றி.
1: இதுவரை எங்கள் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:07. திரையிசை கேட்கலாம். முதலில் வருவது சண்டிவீரன் படத்திற்காக பிரசன்னா ராவ், நமிதா பாபு பாடியது.

0: திரேசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ் பாரு.
4: ஹே, எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இதில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற வீரர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மேலும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வியக்கம் தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் தாம் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். பிரெஞ்சு ஆளுநர் டியூப்ளெக்ஸின் கீழ் 1741ஆம் ஆண்டு முறையாக உருவாக்கப்பட்ட புதுச்சேரி காவல்படை 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியன்று இந்திய காவல்படையின் ஒரு பகுதியாக மாறியது. குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருது என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்தின் மூலம் நாட்டில்

0: இந்த மிக உயர்ந்த கௌரவத்தை பெறும் 18வது மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது. இத்தகைய உயரிய விருதை பெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவித்து திரு அமித்ஷா, குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணக்கொடியை பெறுவது எந்த ஒரு ஒழுக்கமான காவல்படையின் வாழ்விலும் மிக பெருமைக்குரிய தருணம் என்று கூறினார். கோரிமேடில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட திரு அமித்ஷா பேசுகையில், காலனி ஆதிக்க கால சட்டங்களுக்கு பதிலாக மோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று கூறினார். இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் கூறிய அமைச்சர், ஜல்ஜீவன் இயக்கம், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பேசுகையில்,
1: குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்தொரு மிகப்பெரிய அங்கீகாரம். உலக அளவில் புகழ்பெற்றொரு அமைதியான சுற்றுலா தலமாக புதுச்சேரி வளர்ந்து வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். புதுச்சேரி காவல்துறையை வலுப்படுத்த 70 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 880 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், 500 ஹோம்கார்ட்ஸ் உட்பட்ட சுமார் 1400 புதிய பணி நியமனங்கள் போன 2 வருஷத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். துடிப்பான இளைஞர்கள் காவல்துறை பணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். ஐஆர்பிஎன் உட்பட சுமார் 2300 காவலர்களுக்கு ஸ்பெஷல் கிரேட் பதவி உயர்வு மற்றும் சுமார் 300 காவலர்களுக்கு டைரக்ட் ப்ரமோஷன் வழங்கப்பட்டு இருக்கிறது. மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும்.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவர் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் ஆகும் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில்,
2: புதுச்சேரியை பொறுத்தவரை காவல்துறையானது குற்றங்களை தடுப்பது மட்டுமல்லாது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதிலும் முதலிடத்தில் பெற்று வருகின்றது என்பதை எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விருதனை பெற்றிருக்கின்ற நாம் சிறந்த முறையில் மேலும் பணியாற்றுவோம் என்ற நம்பிக்கையை உறுதி செய்கிற நிலையில் உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும். அதற்கு தேவையான உதவியை இந்த அரசு நிச்சயமாக செய்து கொடுக்கும். காவல்துறையை வளப்படுத்துவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிக நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அரசானது பல நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நம்முடைய மத்திய அரசு நமக்கு மிகவும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
0: முன்னதாக புதுச்சேரி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற அணிவகுப்பினையும் திரு அமித்ஷா பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டின் பெண்கள் அணியும் சிந்தூரத்தை பாதுகாப்பதற்கும் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்ற உலகளாவிய செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் தெரிவிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ரத்ததான முகாமின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் ஒழித்ததற்காகவும் இந்தியா மீது தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டியதற்கும் இந்திய பாதுகாப்பு படைகளை அமைச்சர் பாராட்டினார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, நாட்டில் சர்க்கரையின் தற்போதைய கையிருப்பு நிலை, உற்பத்தி அளவுகள் மற்றும் நடப்பு சர்க்கரை பருவத்திற்கான அதன் தேவை ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை இன்று நடத்தினார். அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளது.

0: உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி, பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறினார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: ஆசாதிக்கா அம்ருத் மகோத்சவ் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை ராஜீவ்காந்தி சிலை அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், பாஜக மாநில தலைவர் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மூவர்ண கொடிகளுடன் பங்கேற்றனர்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஸ்மிதா சலிஹா வென்றார். தென்கொரியாவின் ஹாசன் நகரில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனையான ஹான் குவின் ஜியை 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் அஸ்மிதா வென்றார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் வசந்த்குமார் மேக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கல பதக்கத்தையும், ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்று தொடர்ந்து இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொழில்நுட்பம், காலக்கெடு மற்றும் நம்பிக்கை ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டவை என்று திரு அமித்ஷா கூறினார். தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா எந்த எல்லைக்கும் செல்லும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21:55. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்தி மனத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது மயில் வாகனம் என்று தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர்கள் பிரியா சகோதரிகள்.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மணத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50, 18:00.

நிகழ்ச்சி நிரல் நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையிலும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையிலும் இந்த மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்வோம். கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் 8 மணி முதல் 8:30 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:30 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 8:45 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை.

இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி ஹைதராபாத், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1815 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தமிழில் செய்திகள் இரவு 7:15 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 8:58 செய்தி சுருக்கம் இடம்பெறும். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். அடுத்ததாக 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே, தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. சுருள்பாசி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் 50 குடி கே கிருஷ்ணவேணி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அலங்கார மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11 மணி வரை இடம்பெறுவது தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி 11:10 புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தமிழில் செய்திகள் இரவு 7:15 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் 102.8 FM ரெயின்போவில் இந்த மாலை ஒளிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு உரையின் தொடர்ச்சி வழங்குபவர் ஈ நாகப்பன் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக் களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ. பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02-8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சியில் வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நாளை 11:00 நேயர் நேரம். நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு மின்சார சிக்கனம். நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அன்னமாச்சாரிய கிருதிகள் இடம்பெறும். நாளை மாலை 4:00 கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஆர் கோவர்தனம் அவர்கள், கதை கோதமங்கலம் சதானந்தன் அவர்கள், இயக்கம் கே சங்கர் அவர்கள். நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கை என்று தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:00

வகுப்பதுக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரை இடம்பெறுவது திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை இசை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட், இந்த நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நமது நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, 2 மணி பிற்பகல் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நமது நிலையத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 8:55 சைபாலின் நின்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. முற்பகல் 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹெலோ டாக்டர் வாய் சுகாதாரம் குறித்து நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய்வழி சுகாதார திட்டம் மாநில நோடல் அதிகாரி மற்றும் தலைமை பல் அறுவை சிகிச்சை அதிகாரி டாக்டர் கவிப்பிரியா ஆத்மன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:11. திரை இசை கேட்கலாம். வருவது காமராசு படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள

0: தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தி அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன்

0: அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:29. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டேருக்கு ரூபாய் 670 லட்சம் ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இது குறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும், அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2, சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம்.

திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்துக் கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இவ்வாறாக கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறாக கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக மிளகாயில் பூச்சிகள் வேளாண்மை உத்திகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கிய பூச்சிகள் மற்றும் மேலாண்மை முறைகள். முதலில் இலைப்பேன் மற்றும் அஸ்வினி பூச்சிகள், இதன் அறிகுறிகள்: இலைகள் மேல் நோக்கி சுருளுதல், இளம் தளிர்கள் மற்றும் மொட்டுகள் உதிர்தல். இதனை கட்டுப்படுத்த நாற்றாங்காலில் இருக்கும்போதே நாற்றுகளின் மீது நீரை தெளிக்க வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு இமிட்டோ குளோரிஃபிட் 70% WS அட்டு 12 கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். ஊடுபயிராக அகத்தி பயிரிட்டு நிழல் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இமிட்டோ குளோரிஃபிட் 17.8% SL 3 மில்லி பர் லிட்டர் அல்லது எமிட்டிக் பென்சோயேட் 4 கிராம் பர் லிட்டர் மூலம் தெளிக்கலாம். வெள்ளை, இதன் அறிகுறிகள்: வைரஸ் நோய்களை பரப்புதல் மற்றும் இலைகளில் கருமை படர்தல். இதனை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை ஏக்கருக்கு 10 முதல் 12 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். அடுத்ததாக பழப்புழு மற்றும் காய்ப்புழு, இதன் அறிகுறிகள்: காய்களில் துளைகள் மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 15 ஃபீரோமோன் பொறிகள் அமைக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா கிளானிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை ஒரு வார இடைவெளியில் வெளியிடலாம். ஒருங்கிணைந்த மற்றும் இயற்கை முறைகள்: வேப்ப எண்ணெய் 2-3 மில்லி லிட்டர் வேப்ப எண்ணெயுடன் சிறிதளவு காதி சோப்பு சேர்த்து தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் சோளம் மற்றும் வெங்காயம் பயிரிட்ட நிலங்களில் மிளகாயை அடுத்தடுத்து பயிரிடக்கூடாது. குறிப்பாக வெங்காயம் மிளகாய் ஒன்றாக பயிரிடக்கூடாது. களை மேலாண்மையில் ஃபென்டிலின் மெத்திலின் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் என கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று 8:30 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கேட்க மறவாதீர்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: நீங்க இப்பதான் விவசாயி ஆகிருக்கீங்களா இல்ல பாரம்பரிய விவசாயியா? அப்பா
3: சின்ன பிள்ளையில இருந்தே நம்மளுக்கு விவசாயம் தான்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: ஒரு 6 ஏக்கர்.
2: 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க, என்ன நிலம் பயிரிடுறீங்க?
3: கரும்பு, நெல், வாழை இது மாதிரி பயிரிடுவோம்.
2: உங்க ஊரின் அமைப்பை பத்தி சொல்லுங்களேன்.
3: விவசாயத்துல எந்த குறையும் கிடையாது, எல்லாமே செழுமையா இருக்கும், தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல வளமா தான் இருக்கும். எல்லாம் முப்போகமே
2: விவசாயம்
3: பண்ணலாம்.
2: செழிப்பான நிலம்,
3: செழிப்பான நிலம், தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது.
2: பக்கத்துல என்ன ஆறு ஏரி?
3: ஆறு பாத்தீங்கன்னா பக்கத்துல பொன்னையாறு போகுது. இதே பக்கத்துல வளவன் ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி தான் அதுக்கு முன்னெல்லாம் பாய்ச்சான். அந்த ஏரி தண்ணி வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகுது அந்த ஏரி ரொம்ப வரைக்கும்.

0: நல்ல பெரிய ஏரி தான். அந்த ஏரியில் தண்ணி நின்றுன்னா ஒன்றும் ஒன்றும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு.
1: அற்பிசம்பாளையம் பொன் விளையும் பூமி தான்.
0: பொன் விளையும் பூமி தான், எது வச்சாலும் நல்லாயிருக்கும்.
1: உங்கள் கிராம மக்களுக்கு என்ன வேலை?
0: விவசாயம் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால பக்கத்தில் கம்பெனி இருக்குது, அவங்கவுங்க கம்பெனிக்கு போகிறவங்க போவாங்க. விவசாய வேலைக்கெல்லாம் ஆள்லாம் இப்போலாம் குறைபாடு ஆகி போச்சு, ஆள் கிடைக்கிறது இல்லை.
1: எல்லாருக்கும் நிலம் இருக்கா மக்களுக்கு?
0: மக்களுக்கு எல்லாருக்கும் நிலம் இருக்கணும்னு சொல்ல முடியாது. சில பேர் நிலம் வச்சுருக்காங்க, சில பேர் நல்லா கூலி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க.
1: கரும்பு என்ன ரகம் பயிரிடுறீங்க?
0: நான் வந்து 46 ஒரு ரகம் நட்டுருந்தேன், 25 ஒரு ரகம் நட்டுருக்குறேன்.
1: ரெண்டு ரகம் நட்டுருக்கீங்க?
0: நட்டுருக்குறேன்.
1: இதுக்கு முன்னாடி வேற ரகம் நட்டிங்களா?
0: இதுக்கு முன்னாடி 32 ஒரு ரகம் நட்டுருக்குறோம். 3 ரகம்லாம் இருக்குது. புன்னகைன்னு ஒரு ரகம் வந்துருக்குது, ஈல்டு வர மாட்டேது, கரும்பு வெயிட் வர மாட்டேது.
1: 25-46 ரகத்தில்
0: அது அது ஈல்டு வரும், அது நல்லா எடை வரும். இந்த புன்னகைன்றது இப்போ இன்னும் அவ்வளோ இடம் வர மாட்டேது.
1: சரி, இந்த 25-46 புன்னகை இதெல்லாம் பயிரிடணும்னு யார் சொல்கிறது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது?
0: முண்டையம்பாக்கம் ஆலையில் போய் கரும்பு நடணும்னு கேட்போம். அவங்க சரி, இந்தமாதிரி ரகம் இருக்குது,
1: காலநிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க இந்த ரகம் நடுங்க, இப்படி நடுங்க.
1: இப்போ உங்கள் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற மண்ணு தானா?
0: உங்கள் ஏற்ற மண்ணு தான், அதில் எந்த குறையும் கிடையாது, நல்லாயிருக்கும்.
1: விதையெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
0: கரணை வந்துட்டு நம்ம இங்கே விவசாயிக்கிட்டே பார்த்து வாங்கிக்குவோம். ஆலையிலையும் கொடுப்பாங்க, ஆலையில் சில ரகம் தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஈல்டு வர ரகம் தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த 25 தான் ஆலையில் தடை
1: பண்ணிக்கிறாங்களா?
0: கொடுக்க மாட்டாங்க அவங்க, நம்மளா விருப்பப்பட்டு நட்டுக்கலாம், அவங்க விதை கண்ணு அவங்க கொடுக்க மாட்டாங்க.
1: விவசாயிட்ட வாங்குவீங்களா?
0: விவசாயிகிட்ட
1: எங்கே போய்?
0: தெரிஞ்ச விவசாயிகிட்ட இருக்குதுனாக்கா நம்ம வாங்கி கை மூலியமாக போட்டுக்க வேண்டியதான்.
1: அது எப்படி விலை நிர்ணயம்லாம் பண்ணுறாங்க?
0: அவங்க வந்து ஒரு டன்னுக்கு 3600
1: கட் பண்ணது.
0: கட் பண்ணது கிடையாது, கரும்பாக சோளையாட வெட்டி ஏற்றிக்க வேண்டியதான். ஒரு டன்னுக்கு 100 கழிப்பு, சோளையாட வெட்டி ஏற்றினு வந்தாக்கா ஒரு டன்னுக்கு 100 கழிச்சுக்குவாங்க சோள கழிப்பு. அதை நம்ம வெட்டி டிப்பரில் ஏற்றின்னு வந்து கொல்லி உள்ள தள்ளி அது கட்டு கட்டாக உரிச்சி கரணை அடி நட்டுக்க வேண்டியதான்.
1: 1 எத்தனை கட்டு தேவைப்படுது?
0: 1 கட்டு கணக்கு கிடையாது, 1 3 இல்லை 3.5 அளவுக்கு நடலாம்.
1: விதை வாங்கிட்டீங்க, நிலத்தை தயார்படுத்தணும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஃபஸ்ட்டு கல்டிவேட்டரால் 2 உழவு ஓட்டணும், ஓட்டிட்டு 1 ரொட்டேட்டரால் அடிக்கணும். அடிச்சுட்டு கால் வந்து எப்படின்னாக்கா 4 கால் போட்டாலும் போடலாம், இல்லை 3 கால் போட்டாலும் போடலாம், அது நம்மளோட விருப்பம். பெரிய பெரிய விவசாயிகள்லாம் வந்து 4 கால் போடுவாங்க, அதில் மிஷின் விட்டு ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு அவங்க அதுக்குமாரி செய்வாங்க. கொஞ்சம் சிறு விவசாயியாக இருக்கிறவங்க 3 கால் போட்டு, கரும்பு பார்த்திங்கனாக்கா நல்லா முறப்பாக நல்லா, ஆனால் 4 கால் போட்டால் அவ்வளோ ஈல்டு கிடைக்காது. இந்த 3 கால் ஈல்டு 4 கிடைக்காது.
1: ஏன் கிடைக்காது?
0: இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, இது கொஞ்சம் கரும்பு நல்லாயிருக்கும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப வீரியமாக வர மாதிரி இருக்கும், அவ்வளோ ஈல்டு கிடைக்காது 4 காலில்.
1: நீங்கள் பயிரிடுற ரகம் 25-46, எத்தனை நாள் பயிர்?
0: 11 வெட்டிடலாம், மிஞ்சி போனால் 12 அதுக்கு மேலாம் செட்டா.
1: நடவு முறை சொல்லுங்களா?
0: புழுதி ஓட்டிட்டு காலை எடுத்துட்டு 3
1: அது போடணும்,
0: இல்லை 4 கால் போடலாம்.
1: பண்ணிட்டு
0: உள்ளே உரிச்சி போய் கதை கதையாக போட்டுட்டு அதை கரணை அடிக்கணும், அதனால லேடிஸை விட்டு அடிக்கணும். அடிக்கணும், தண்ணியை பாய்ச்சி காலில் வச்சு புல்லை மெரிச்சிட வேண்டியதான். தேவைன்னா 1 2 சூப்பர் பாஸ் போடலாம் கால் உள்ள, இல்லைன்னா தேவையில்லாம் அப்படியே கூட நடலாம். நட்டுட்டு 1-7 சின்னு செல்ப்பு தண்ணி வைக்க வேண்டியதான். வச்சுமுனாக்கா பருவு கட்டின்னு வரும், வந்தாக்கா 2 தெளிவிட்டு களை எடுக்க வேண்டியதான்.
1: நட்ட கரணை எல்லாமே வந்துடுமா உள்ள?
0: எப்படின்னாக்கா மண்ணு நல்லா புழுதி நல்லா காய்ச்சலாக இருந்ததுன்னா பட்டுன்னு நல்லா மண்ணை ஓட்டி பதப்படுத்தினா நல்லா முளைக்கும்,
1: எல்லா கரணையும் வந்து
0: கரணை வந்துடும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரக்கடி கடிச்சிக்கின்னு மண் கொஞ்சம் பதம் இல்லாத புழுதி நல்லா இல்லாத இருந்ததுன்னா புல்லுலாம் கொஞ்சம் புளிச்சிரும். மண் கொஞ்சம் நல்ல மண்ணாக இருந்ததுன்னா நல்லா முளைச்சிரும், மண் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் முளைக்கத்தன்மை கம்மியாகிடும். நம்ம அதுக்கு தகுந்தமாரி பதுவு போட்டு வச்சுருந்து மறுபடியும் அதை எடுத்துன்னு போய் பட்டு போன இடத்துல நட்டுக்கலாம். அப்படியும் இல்லைனாக்கா புல்லாக வாங்கியும் போடலாம்,
1: போடலாம்
0: அதே இடத்துல கரணையும் வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த தான் கிளப்பிக்கணும் அந்த பயிர்.
1: பரு எத்தனை சின்ன வரும்?
0: அதான் 7 நம்ம தலுப்பு தண்ணி வச்சுக்கணும், அதுலேருந்தே பருவ பழம் அப்படியே ஒன்று வரும். மேலே இருக்கிற பருவ முன்னாடி வந்துடும், அடியில் இருக்கிறது கொஞ்சம் திணறிக்கணும் உள்ள மாட்டிக்கின்னு அதுக்கப்புறம் வரும். 1 ஆகிடும் கரும்புனுடைய பயிர் தெளிவுமா ஆகிறதுக்கு, களையெல்லாம் கொத்தி கிளீன் பண்ணிட்டு பில் இல்லாமல் இருந்துட்டோம்னாங்க. ஃபர்ஸ்ட்டு தீனி, உரம், யூரியா, டிஏபி, அதுங்க கூட ஏதாவது மருந்து கேன்வாஷோ இல்லை கவருன்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க ஆலையில், கவரு அது சம்மந்தான ஒன்று குரணை கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டோம்னாக்கா பயிர் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வரும்.
1: நட்ட பயிரில் அந்த பருக்கள்லாம் நிறைய போந்தா கிளம்புமா இல்லை எத்தனை கிளம்புதோ?
0: கிளப்பு மருந்து இருக்குது, அதை வாங்கி போட்டோம்னாக்கா நல்லா கிளச்சிக்கின்னு வரும். ஒரு பயிர் கிளம்பி வந்துன்னா இந்த பக்கம் 4 பயிர், அந்த பக்கம் 8 கரும்பாவது கிளம்பிடும்.
1: 8 கரும்பு கிளம்பிடும்,
0: கிளம்பிடும்.
1: 8 கரும்பு காலம் நல்ல லாபம் தான் நமக்கு. இல்லை
0: லாபன்றது விவசாயத்துக்கு வந்து கரும்புக்கு வந்து கொடுக்குற பத்தலை கரும்புக்கு விலை ஏகப்பட்ட செலவாகுது. இனி மூட்டைலாம் எக்கச்சக்கமான ரேட்டு ஏறி போச்சு. ஒரு மூட்டை 1400 விற்ற பேக் டம்பஸ் இன்னைக்கு 1400 200 ரேஞ்சுக்கு போயிடுது. அப்போதான் எத்தனை மூட்டை எடுத்து போட்டு நான் விவசாயம் பார்க்க முடியும். பொட்டாஷுன்றது அது போய் 2500 உரம் மூட்டை ஏறி போச்சு, ஆளு கூலி ஏறி போச்சு, வெட்ட ஆளுக்கும் டன்னேஜ் ஏற்றுறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் கேட்க முடியும்?
1: இதெல்லாம் ஆளு நிர்வாகத்துக்கு தெரியணும் இல்லையா?
0: தெரியணும் இல்லையா? அவங்களுக்கு

0: எவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்.
1: நீர்ப்பாசன மேலாண்மை முறைகளை பத்தி சொல்லுங்க. அதாவது கரும்புக்கு எப்படி நீர்ப்பாசனம் பண்றீங்க?
0: ஃபர்ஸ்ட் சின்ன பயிரில் கொஞ்சம் பக்குவமா பாய்ச்சினு வாரத்துக்கு ஒரு தண்ணி பஞ்சா போகும்.
1: தண்ணி பஞ்சா தண்ணி எப்படி பண்ணுற? தேங்கி நிற்கணுமா?
0: தேங்கலாம் இல்லை, ஃபஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் லிமிட்டாக பாய்ச்சிக்கணும். பயிர் முளைச்சர் வரைக்கும் பயிர் ஏந்திருக்க பயிர் மடித்து கொஞ்சம் நம்ம ஆள் பூந்தா மறையிற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம மாட்டு மொண்டை சடையாக எப்படி வேணாலும் விட்டுடலாம். அது மாட்டு பாய்ச்சின்னு வரலாம். ஃபஸ்ட்டு சோளம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ என்ன செய்வோம், தரமான கரும்புலாம் விட்டுட்டு தேவையில்லாத அசும்புலாம் எடுத்து விட்டோம்னா இருக்கிறது இது நல்லா இது காத்தோட்டமாக இது நல்லா பெருக ஆரம்பிச்சிடும்.
1: சோளம் பறிக்கிறீங்க, அந்த பறிச்ச சோளையை அப்புறப்படுத்தி வெளியே கொட்டுறீங்களா இல்லை அங்கேயே விட்டுறீங்களா?
0: கொல்லி வெளியே விட்டுருவோம்.
1: அதனுடைய பயன்களை பற்றி சொல்லுங்களேன் ஏன் அது மாதிரி?
0: அதுக்கு முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாருக்குலாம் அது பார்த்தீங்கன்னா வெளியில் இழுத்து கட்டி வெளியே வாரி போட்டுட்டு தீனி போட்டு அப்போ ஒரு மண் மடிப்பாங்க. இப்போலாம் அதெல்லாம் அதிகமாக செலவாகுது. அதை சோளை ஏற்று வெளியே வாரி போட்டு அதை கட்டி அதை பெரிய ஆளும் இல்லை. இப்போ இருக்கு லேடிஸ் தான் பிக்கிறாங்க, அப்படியே கரும்புள்ள விட்டுருவாங்க.
1: அப்போல்லாம் குடிசை வீடுகள்லாம் நிறைய இருந்தது.
0: ஆமாம்,
1: அந்த சோளை எடுத்து வீடுகளுக்கு அப்பப்போ போட்டு வீடு நம்ம தயார் பண்ணுவோம்.
0: ஆமாம்,
1: இப்போ அந்த வேலை இல்லை.
0: இப்போ ஒன்று விட்டு ஒரு கல்லப்ப வச்சுருவாங்க,
1: அது மக்கிய உரமாகும்ல.
0: ஆ, உரமாயிடும். உரம் நம்ம போடுறவங்க இல்லையா, அந்த உரம் அது மேலே பட்ட உடனே அது மக்கள் கொடுக்கும்.
1: அது மாதிரி எத்தனை முறை சோளம் பறிப்பீங்க?
0: நம்ம செய்யணுனாக்கா ரெண்டு தடவை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சின்ன பயிரில் அசும்பு எடுத்து விட்டுட்டாக்கா இல்லை ரெண்டாம் சோளன்றது பிக்கலாம். பிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அது இப்போ யாரும் செய்கிறது கிடையாது.
1: சில கரும்பு கோலையில் பார்த்துருக்குறோம் சோளம் பறிக்கிறீங்களா, அந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இங்கேருந்து பார்த்தா அண்ணாண்டா என்ன இருக்குது அழகாக தெரியும், நல்லா கிளீனாக இருக்கும். அது போல் உங்கள் கரும்பு தோட்டத்தில் எப்படி இருக்கு?
0: அது ஒரு 6-7-8 மாதம் வரைக்கும் தெரியும்.
1: தெரியும்
0: காத்து இதெல்லாம் அடிச்சுதுன்னா ஓடி வந்து வாய்க்காலில் ஊந்துடும்.
1: ஊந்துடும். கரும்பு எவ்வளவு உயரம் வளரும்?
0: 3 துண்டு விழும் கரும்பு. ஒரு துண்டு வந்து ஒரு 3 அடி தான் விழும். ஒரு துண்டு ஒரு 3 துண்டு 4 துண்டு விழும்.
1: கரும்பு பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் இருக்குதா உங்க கரும்பு தோட்டத்துல?
0: கரும்புலாம்
1: அது எப்படி வந்தா எப்படி கட்டுப்படுத்துறீங்க? என்னென்ன பூச்சி தாக்குது?
0: இப்போ மருந்தே இல்லைன்றாங்களே, பயிரெலாம் நல்லா வருது. புல்லு வைக்க ஆரம்பித்த உடனே அது ஒரு மாதிரி நோவு மாரி வந்து அப்படியே
1: 46 ரகத்தில்
0: 25 இப்போ வருது.
1: என்ன பூச்சி நோய் தாக்குது?
0: ஒரு வைரஸ்ன்றாங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே வருது, மஞ்சளாகி போகுது.
1: இப்போ கரும்பு சம்மந்தமாக அரசாங்கத்து மூலயமா அந்த சூப்பர்வைசர்லாம் வராங்களா, வந்து பார்க்குறாங்களா, ஏதாவது ஆலோசனை கொடுக்குறாங்களா?
0: கொடுக்குறாங்க, சொல்லுவோம் இந்தமாதிரி ஃபால்ட் இருக்குது போதுன்னு. அவங்களும் கூடியமான அளவுக்கு மருந்துலாம் கொடுக்குறாங்க தான். கிளைமேட்டு சரியில்லை. 2வது மழை இந்த வருஷம் சரியான மழை கிடையாது. தை மாதம் போன வாட்டி பேஞ்சுது மழை. மழை பேஞ்சிரும், சித்திரையிலே நல்லா வலுவான மழை பெய்யும், காற்று மழையும். இந்த வருஷம் மழையெல்லாம் இருந்ததுனால பயிரெலாம் உக்காந்து போச்சு. மழை இருந்தன ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
1: கரும்பு சாயாத அளவுக்கு என்ன பண்ணுறீங்க? சில பேர் மண் அனுப்பாங்க, அப்படியே கட்டி விடுவாங்க.
0: அதெல்லாம் செய்கிறது கிடையாது. அது விட்டம் கட்டுறதுன்னு இன்னொரு கால இன்னொரு கால கரும்பு ஈத்து பிடிச்சி விட்டம் கட்டுறோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ யாரும் செய்கிறது கிடையாது.
1: செய்கிறது இல்லையா?
0: ஆள் கிடையாது பார்க்கலாம், இப்போ சொல்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது.
1: இப்போ கரும்பு அறுவடைக்கு வந்துருதுன்னு எப்படி தெரிஞ்சு? அதை
0: மாதம் கணக்கு இருக்குதுல்ல நம்மளுக்கு
1: பண்ணுவீங்க.
0: ஸ்பெஷல் ஓடின்னு இருக்குது. ஸ்பெஷல் முடிஞ்ச உடனே டிசம்பரில் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு மில்லு திறந்தாங்கன்னா
1: கட்டிங் ஆர்டர்லாம்,
0: கட்டிங் ஆர்டர் வந்து முன்ன பின்ன யார் மின் பதிவு யார் பின் பதிவுன்னு சூப்பர்வைசர் வச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாரி முன்ன பின்ன கொடுத்துட்டு வருவாங்க.
1: கட்டிங் ஆர்டருக்கு போய் முன்னாடியே சொல்லிடுவீங்களா?
0: இந்த தேதியில் கரும்பு நடுக்கணுன்னே சூப்பர்வைசர்ட்ட போய் கேட்கணும். அவங்க சரி ஒரு வாரம் ஆகட்டும், முன்ன பின்ன ஆகட்டும், மின் கரும்பு வருது பின் கரும்பு வருது அப்படியே முன்ன பின்ன கொடுத்துன்னு வருவாங்க.
1: அது கரெக்டாக பண்ணிடுறாங்களா?
0: ஆ, கொடுப்பாங்க. முன்ன இடப்போ பரவாயில்ல, முன்னதான் ஒரு 12 மாதம் 13 மாதம் ஆகிடும் கரும்புலாம் கட்டாயிடும். இப்போலாம் கரெக்டான தேதி கொடுக்குறாங்க.
1: கரும்பு அறுவடை பண்ணணும் எப்படி பண்ணுறீங்க? ஆட்களை வச்சா, இயந்திரம் வச்சா?
0: 5 அடி கால் போட்டு பெரிய பெரிய விவசாயிலாம் பல ஏக்கர் ஒரு 20 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருவோம். ஆள் பற்றாக்குறை வந்ததுனால மிஷின் வச்சு தான் விட்டுறாங்க. மிஷின் தான் விட்டுது.
1: ஆட்கூலி எவ்வளோ, மிஷின் கூலி எவ்வளோ?
0: மிஷின் கூலி எவ்வளோ நம்மளுக்கு டன்னேஜ் கதி தெரியல. ஆள் கூலி வந்ததுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 700 வைப்பாங்க. அப்புறம் 4 ஆக கரும்பு சரியில்லைன்னா அதுக்கு தகுந்தமாரி ரேட்டு வைப்பாங்க. கரும்பு நல்லா இருந்ததுன்னா அதுக்கு ரேட்டு, கரும்பு கொஞ்சம் கட்டை கெட்ட குடி கிடியும் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாரி ரேட்டு வச்சு வெட்டுவாங்க. ஒரு ஆள் ஒரு 2 கரும்பு வெட்டி ஆகணும். காலையில் வெட்டி அனுப்பிச்சோம்னாக்கா நைட்டுக்கெலாம் இறங்கிடும். இல்லையா ஃபால்ட்டுனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நிற்கும். 1 மணிக்கு வெட்டி இங்கே லோடு ஆகி போவோம். போச்சுனாக்கா எப்படி நைட்டுக்குள்ளே மில்லு நல்லா ஓடுறமேன்னா நைட்டுக்குள்ளே இறங்கிடும்.
1: புன்னகை கரும்புலாம் வந்து 3150 ரூபா அது போல் சொல்கிறாங்க. 25-45 ரகத்துக்கெல்லாம் எவ்வளோ டன்னுக்கு ஆள?
0: எல்லா கரும்புக்கும் ஒரே மாதிரி தான்.
1: பணப்பட்டுவோடலாம் கரெக்டாக பண்ணிடுறாங்களா?
0: பணப்பட்டுவோடலாம் கரெக்டாக வந்துடும்.
1: இப்போ கரும்பு வெட்டி ஆளுக்கு அனுப்பி நீங்களும் பணப்பட்டுவோடலாம் வாங்கிட்டீங்க. அடுத்தது 2வது கட்டம் இருக்கும். எத்தனை கட்டம் போடுவீங்க?
0: கரும்பு நல்லா இருந்ததுனாக்கா ஒரு 4 கட்டம் 5 கட்டம் வரைக்கும் விடலாம். கரும்பு மழை இல்லாததுனால இருக்கவே எல்லாம் முடிப்பு தட்டி போச்சு. வெயிலுக்கு ஆயிடுறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அது ஒரு வைரஸ் மாரி பூரா கரும்பு காஞ்சி போச்சு.
1: இப்போ ரெண்டாம் கட்டிக்கு தண்ணி நார்மலாக பாசுவீங்க?
0: ஃபஸ்ட்டு கரும்பு வெட்டுவோம். கரும்பு வெட்டிட்டு சில பேர் இப்போ வந்து மிஷின் வச்சு சோலையை அடிச்சு விட்றோம்.
1: அறுவடை பண்ண சோலையை
0: சோலையை அப்படியே
1: அடிச்சுறீங்களா, அப்படி விட்டுறீங்களா?
0: நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் எரிச்சிட்டேன், நான் சோலை அடிச்சு விடலை. சில பேர் எரிக்காமல் சோலையை அடிச்சு விட்றாங்க. சோலையை அடிச்சு விட்டாக்கா அதில் ஒரு
1: மக்கும்

0: அது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளால கூச்சமத்து கொல்லி உள்ள போக முடியாது.
1: பூச்சி
0: போட்டு இருக்கும், பாம்பு இருக்கும், அந்த சோளையில கீழே பூந்துன்னு படுத்து கிடக்கும். ரெண்டாவது ஒரு பட்சம் பாத்தீங்கன்னா களை வாங்காது, சோளம் அடிச்சு விட்டா சோளம் கடத்தினால பில்லு முளைச்சு வராது. பயிர் முளைச்சு வந்ததுன்னா அதுக்கு மண் அணைக்க முடியாது. மண் அணைக்க முடியாம இருந்ததுன்னா அப்படி இப்படியும் ஊந்ததுன்னா வேர் கிளப்பிக்கும். அது சோளைய கொளித்திட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏறு கட்டி ஓட்டலாம். ஒரு காலில் ரெண்டு சுத்து மூணு சுத்து ஓட்டிட்டு நல்லா புழுதி ஆக்கிட்டு தீனி போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அந்த மண்ணை வாரி நம்ம அணைச்சோம்னாக்கா பயிர் ஸ்ட்ராங்காக
1: நல்லா வளரும்,
0: நல்லா வளரும். பயிர் சாயாது, ஒரு ரெண்டு துண்டு கரும்பு வரைக்கும் நல்லா வீரியமாக வரும். மருதாமும் கிளம்ப மண் அணிச்சா
1: கரும்பு சாகுபடியில் நல்ல லாபம் தான் உங்களுக்கு.
0: நல்ல லாபம்ன்றது சொல்ல முடியாது, எங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்தா லாபமாக தெரியும். நம்ம செலவு பண்ணுறது, சோளம் பிக்கிறது, அதுக்கு மண் மடிக்கிறது, உரம் வாங்கி போடுறது, இவ்வளோ செலவு வருது. அறுவடை பண்ணிக்கொண்டு செலவாகும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டன்னுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா அது விவசாயிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், லாபமாக தெரியும்.
1: சரிங்க, இது வரைக்கும் கரும்பு சாகுபடியில் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நடைபெறக்கூடிய ஒரு லாபகரமான தொழிலாகும். இத்தொழிலானது குறைந்த முதலீட்டில் குறைந்த நாட்களில் வருமானம், அதிக வேலையாட்களின் ஈடுபாடு, நிலையான வருவாய், சுலபமான வேலைகள் மற்றும் குறைந்த வேலைபளு போன்ற பல சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுமார் 91.20 லட்சம் மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் இத்தொழில் வீட்டில் உள்ள மகளிருக்கு மிகவும் ஏற்றதாகும். இத்தொழிலில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களில் அதிகளவில் நடைபெற்று வருகிறது. பட்டுப்புழுவில் மல்பெரி இலையில் உள்ள தாவர புரதங்களை பயன்படுத்தி ஃபைப்ரோயின் மற்றும் செரிசின் என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான பட்டு புரதங்களை சுரந்து பட்டு நூலிழையை உற்பத்தி செய்கிறது. பட்டுப்புழுவின் உயிர் வாழும் தன்மை மற்றும் வளர்ச்சியில் ஊட்டச்சத்து மிகவும் முக்கியமானதாக விளங்குகிறது. இவ்வூட்டச்சத்து மல்பெரி இலையிலிருந்து பெறப்படுகிறது. மல்பெரி இலையிலிருந்து பட்டுப்புழுவின் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஆதாரமாக செயல்படும் புரதங்கள், மாவு பொருட்கள், அமினோ அமிலங்கள், கொழுப்பு மற்றும் கனிமங்களை எடுத்துக்கொள்கிறது. எனினும் பட்டுப்புழுவிற்கு கிடைக்கும் கனிமங்களின் அளவு மிக குறைந்து காணப்படுகிறது. இதனால் கனிமங்களை மல்பெரி இலையின் மீது தெளித்து பட்டுப்புழுக்களுக்கு உணவாக கொடுத்து பல்வேறு விஞ்ஞானிகளால் வெவ்வேறு காலகட்டங்களில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இலைவழி ஊட்டமாக பல்வேறு கனிமங்கள் கொடுக்கப்படுவதன் மூலம் பட்டுப்புழுவின் உயிரியல் மற்றும் பட்டுக்கூட்டின் பொருளாதார பண்புகள் பெருமளவில் அதிகரிப்பதை ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. பட்டுப்புழு வளர்ச்சியில் கனிமங்களின் தாக்கம் பற்றி அறிய துத்தநாக சல்பேட் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு ஆகியவற்றை கொண்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாராய்ச்சி ஒவ்வொரு கனிமமும 500 மில்லிகிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கரைக்கப்பட்டு 500 ppm என்ற அளவில் கரைசலாக தயாரிக்கப்பட்டன. இதிலிருந்து தேவையான அளவு 10, 25, 50, 100 மற்றும் 200 ppm என்ற அளவுகளில் வருவிக்கப்பட்டு தேவையான அளவு மல்பெரி இலைகளின் மீது தெளித்து அதனை அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி காலையில் உணவளிக்கும் பொழுது பட்டுப்புழுவின் 3ஆம் பருவத்தில் 2 முறையும், 4ஆம் பருவத்தில் 2 முறையும், 5ஆம் பருவத்தில் 3 முறையும் கொடுக்கப்பட்டன. இவ்வாராய்ச்சிகளுக்கு தென் மாநிலங்களில் மிக அதிக அளவில் விவசாயிகளால் வளர்க்கப்பட்டு வரும் இரட்டை கலப்பின பட்டுப்புழுவானது பயன்படுத்தப்பட்டது. முதலாம் பரிசோதனையின் பொழுது தனிப்பட்ட தனிமங்களின் தாக்கத்தை அறியும் பொருட்டு துத்தநாகம் சல்பேட் 100 ppm, மெக்னீசியம் சல்பேட் 200 ppm மற்றும் பொட்டாசியம் குளோரைடு 100 ppm என்ற அளவில் பட்டுப்புழுக்களுக்கு அளிக்கப்பட்டதில் அவை பட்டுப்புழுவின் வளர்ச்சி மற்றும் பட்டுக்கூட்டின் பொருளாதார பண்பை அதிகரிப்பது கண்டறியப்பட்டது. அடுத்த கட்டமாக பட்டுப்புழுக்களின் மீது கனிம சேர்க்கையின் தாக்கத்தை அறிய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் துத்தநாகம் சல்பேட் 100 ppm, மெக்னீசியம் சல்பேட் 200 ppm, பொட்டாசியம் குளோரைடு 100 ppm என்ற அளவில் உள்ள கனிம சேர்க்கையானது பட்டுப்புழுவின் வளர்ச்சியினை அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கனிம சேர்க்கை கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட பட்டுப்புழுவின் பண்புகளை ஒப்பிடுகையில் பட்டுக்கூட்டின் பொருளாதார பண்புகளான 5ஆம் பட்டுப்புழுவின் எடை, பட்டுக்கூட்டின் எடை, கூட்டுப்புழுவின் எடை, பட்டுக்கூட்டு உறையின் எடை, பட்டுக்கூடு உறை விகிதம் மற்றும் பட்டுப்புழுவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. இக்கனிம சேர்க்கை கொடுக்கப்பட்ட பட்டுப்புழுக்களின் பட்டு சுரப்பியில் உள்ள புரதம், இரத்தத்தில் உள்ள புரதம் மற்றும் பட்டுக்கூட்டில் உள்ள மிக முக்கியமாக பட்டுநூல் புரதங்களான செரிசின் மற்றும் ஃபைப்ரோயின் ஆகியவையும், நூல் நூற்பு சம்பந்தப்பட்ட பண்புகளான பட்டு உற்பத்தி, பட்டுநூல் நீளம் மற்றும் பட்டுநூல் எடை ஆகியவையும் அதிகரிப்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாராய்ச்சிகளின் முடிவுகளின் மூலம் 1 கிராம் துத்தநாகம் சல்பேட், 2 கிராம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 1 கிராம் பொட்டாசியம் குளோரைடு போன்ற கனிமங்களை 10 லிட்டர் தூய நீரில் கரைத்து தேவையான அளவு மல்பெரி இலையின் மீது தெளித்து அதனை அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி காலை உணவளிக்கும் பொழுது பட்டுப்புழுவின் 3ஆம் பருவத்தில் 2 முறையும், 5ஆம் பருவத்தில் 3 முறைகளும் கொடுத்து பட்டுக்கூட்டின் விளைச்சலை அதிகரித்து பயனடைமாறு பரிந்துரைக்கப்படுகிறது.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணைச் செய்தி.
1: இன்றைய பண்ணைச் செய்தியில், இலைவழி ஊட்ட கரிம கரைசலின் மூலம் பட்டுக்கூட்டின் விளைச்சலை அதிகரித்தல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பட்டுப்புழுவு வளர்ப்பானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட கிராமப்புறத்தில்

0: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது தென்னை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 8:30 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு: மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கேட்க மறவாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:07. திரை இசை கேட்கலாம். இன்னிசை மழை படத்திற்காக வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர்.

தர்மா படத்திற்காக ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா. திரையிசையில் அடுத்ததாக வசந்தகால பறவைகள் படத்திற்காக ஒழிக்க வரும் குரல்கள் குழுவினருடன் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
2: புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நிகழ்வு இன்று காலை 8:10 புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
2: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
2: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
3: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம்.

0: இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடென்ட் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள், எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
2: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
3: ஆஜ் புதுச்சேரிக்கு ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லியே ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹோத் பஹோத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
4: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி புலீஸ் கலர் அவார்ட் பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. புலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி புலீஸ் தேஸ் கி உன் புலீஸ் ஃபோர்சஸ் மே சாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி புலீஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹோத் பஹோத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
4: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு

0: உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மித்ரோ தக்ஷிண் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலிஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா யே பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலிஸ் கா நிசான் அஜ் மேரே சாம்னே ஷான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
0: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
1: சாத்தியோ ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் ஃபோர்ஸ் கே லியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலிஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
0: குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ் கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஔர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்யாய் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்யாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: अंत में फिर से एक बार पुदुचेरी के डीजीपी साहब से लेकर कांस्टेबल तक पूरी पुलिस फोर्स को हृदय से राष्ट्रपति का निशान का गौरव प्राप्त करने के लिए मैं बहुत बहुत बधाई देना चाहता हूं. वंदे मातरम.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் 2 விருதா

0: பொறியாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசு துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
1: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
0: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:45. திரை இசை மீண்டும் தொடர்கிறது. வருவது சின்னவர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 7:02 விளையாட்டுக் களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். திரையிசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் நான் பேச நினைப்பதெல்லாம்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வான்மதி. இரண்டு நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவில் 1943 அவர் தங்கியிருந்த கட்டிடம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிகு இடங்களை பார்வையிட்டார். தீவுகளின் வளமான வரலாறு மற்றும் அவற்றின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்காக தங்கள் உறுதியை புதுப்பித்துக்

0: வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை முன்னிட்டு குடிமக்களிடையே தேசபக்தி மற்றும் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி இயக்கம் 5வது ஆண்டாக இன்று தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்த இயக்கத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். அவர் இன்று புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை வழங்கி பேசுகையில் ஜல்ஜீவன் இயக்கம், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் காவல்துறைக்கு முக்கிய பங்கு உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதுச்சேரியின் காவல்துறையை வலுப்படுத்த 70 சப் இன்ஸ்பெக்டர்கள், 850 காவலர்கள், 500 ஊர்காவல் படையினர் உட்பட சுமார் 1,400 புதிய பணி நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எல்லை பாதுகாப்பு படையின் 25வது பட்டாலியனை சேர்ந்த வீரர்களின் குழந்தைகள் இன்று புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம், நேரு கோளரங்கம் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi interacts with medal winners of Commonwealth Games 2026, urges citizens to always cheer for Bharat. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country. Vice President and Prime Minister appeal to people to renew commitment to Viksit Bharat by joining this movement. Jharkhand government agrees to scrap JPAC preliminary exam over allegations of irregularities. Protesting students say agitation will continue. 3 JPAC members resign from their posts. Defence Minister Rajnath Singh asserts Operation Sindoor sent global message that India will go to any extent to protect its citizens with zero tolerance approach to terrorism. Pradhan Mantri Awas Yojana Urban has crossed major milestone with over 1 crore houses handed over to beneficiaries so far. And Typhoon Dolphin hits China's eastern coast, over 1,300 flights cancelled while 3 lakh people relocated. And now the news in detail. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. Sharing a video message, Mr. Modi said that those who participate in sports will prosper in life and urge citizens to always cheer for Bharat.
3: Jo khelega, wo khelega. Always cheer for Bharat. Bharat Mata ki. Jai. Bharat Mata ki. Jai. Bharat Mata ki. Jai.
2: India finished at the 4th spot on the medals table at the games held in Glasgow, Scotland between 23rd of July and the 2nd of August. Indian athletes won 39 medals including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வருவது அந்த ஒரு நிமிடம் படத்திற்கான பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த ஆல்பர்ட் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில். பாடல் வரும் நேரம் 9:40 நிமிடம் 47 நொடி.

பசுமரத்தாணி போல உங்கள் மனதில் பதிந்திருக்கும் இனிய கானங்களை கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வெள்ளை ரோஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் கடலோர கவிதைகள். வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: உங்கள் மனதோடு இதுவரை உறவாடியது சங்கீத வானிலே.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:07. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவார். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு, உரையின் தொடர்ச்சி. வழங்குபவர் ஏ நாகப்பன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 விளையாட்டுக் களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரோலா. 8:02-8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நாளை முற்பகல் 11:02 நேயர் நேரம். தலைப்பு மின்சார சிக்கனம். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாத் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. நாளை பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் ஆர் கமலஜா அவர்கள். பங்கு பெறும் மாணவர் நித்திக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை அறிக்கை. இவ்வரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடி அன்னமாச்சாரியா கிருதிகள் இடம்பெறும். மாலை 4:00 கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஆர் கோவர்தனம் அவர்கள். கதை கோதமங்கலம் சதானந்தன் அவர்கள். இயக்கம் கே சங்கர் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கை என்ற தலைப்பில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் இடம்பெறுவது திரை

0: வரிசை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 9:15 ஸ்பாட்லைட், இவ்விரு நிகழ்ச்சிகளையும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை, 10:00 கொஷின் அவர் இன் பார்லிமெண்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல், 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. In a social media post, Mr. Modi said that each one of them has made the nation proud through their exceptional performances and their success will motivate many youngsters. India finished at the fourth spot on the medal table at the Games held in Glasgow, Scotland between 23rd of July to 2nd of August. Indian athletes won 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

0: the Pradhan Mantri Awas Yojana Urban, that is PMAYU, and PMAYU 2.0. Of these, more than 1 crore houses have been completed and handed over to beneficiaries across the country, with around 1 crore of the houses allocated to women. The government has extended the tenure of Director of Enforcement Directorate Rahul Naveen by 1 year from 13th of this month to 13th of August next year. The extension in service will continue beyond his scheduled retirement on the 31st of July 2027. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10 நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10 வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.